0: பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4.
2: பிறரை நேசிக்கும் முன் உன்னை நேசி. லட்சியத்தை உருவாக்கு, பிறருடைய அலட்சியத்தை எருவாக்கு, பிறகுபார் உயரும் உன் செல்வாக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நம்ம உடம்புல 10 லட்சம் கோடி செல்கள் இருக்குது. உடம்பு அப்படின்றது நல்ல கட்டுக்கோப்புடன் கூடிய ஒரு நிறுவனமா செயல்படுது. இதுக்கு இணையா இந்த உலகத்துல எதையுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த ஒரு உண்மையை உணர்ந்து உடலுக்கு உரிய மரியாதையை நாம கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் ஒன்னொன்னையும் பயன்படுத்தணும். உடற்கூறுகளில் ஏதாவது குறைபாடுகள் தென்படும் போது உடனே மருத்துவரை அணுகணும். உடல்ல அளவுக்கு அதிகமான சோர்வுகள் இருந்தா அதை அலட்சியப்படுத்த கூடாது. நல்லா சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்து உடலை உறுதியாக்கணும். ஆண் பெண், மருத்துவர் நோயாளி, ஆசிரியர் மாணவர், யாரா இருந்தாலுமே அடிப்படை உடல் நலம்தான். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில 195 நாட்கள் தங்கி இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய வலுவான உடல் கட்டமைப்பு. ஊட்டச்சத்து மிகுந்த உணவு சாப்பிட்டு தினமும் உடற்பயிற்சி செஞ்சு உடலை வலுவா வச்சிருக்கணும். நாம ஒரு அதிசய பிறவி. இந்த உலகத்துல நம்மளை போல இன்னொருத்தர் இல்லவே இல்ல. தாஜ்மஹால், பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், பாபிலோனின் தொங்கும் தோட்டம், எகிப்திய பிரமிடு, சீன பெருஞ்சுவர், இதெல்லாம் உண்மையான அதிசயங்கள் கிடையாது. நாம தான் உண்மையான அதிசயம். எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படின்றது முன்னோர்கள் கற்றுத்தந்த பாடம் தான். ஆனா அதே நேரத்துல நம்மளையும் நாம நேசிக்கணும். நம்மளை நாம நேசிக்கல அப்படின்னா நாம இழக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாயிடும். ஒழுங்கா சாப்பிடாம உடற்பயிற்சி செய்யாம இருக்கும் போது உடல் நலம் கெட்டு போறது மட்டும் இல்லாம முகப்பொழிவும் மங்கிடும். உடலுக்கேற்ற பொருத்தமான ஆடைகள் இல்லைன்னா கூட நமக்கே நம்பிக்கை வராது. அதுக்கு பதிலா தாழ்வு மனப்பான்மை உருவாயிடும். வாழ்க்கையோட உயர்வுக்கு உதவுவது ஊக்கம் அப்படின்ற ஊன்றுகோல். அதை நாம இழந்துட்டோம் அப்படின்னா உயர்வுக்கான ஏணிப்படியின் முதல் படியில் கூட கால வைக்க முடியாது. நம்மள பத்தின சுய மதிப்பீடு சுமார் அப்படின்னா செயல்பாடுகளும் அதனுடைய விளைவுகளும் சுமாரா தான் இருக்கும். வாழ்ந்து காட்டக்கூடிய ஆசை இல்லைன்னா சுய அடையாளத்தை, சுய மரியாதை இழந்துடுவோம். தன்னை தானே மதித்தல் அப்படின்றது வெற்றிக்கு அடிப்படை. நம்மள நாமளே மதிக்கலன்னா மத்தவங்க எப்படி நம்மள மதிப்பாங்க? மிதிக்க கூட செய்வாங்க, வேடிக்கை மனிதரா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்ல போனா பிறருடைய அவமதிப்புக்கு நாமளே காரணமாயிடுறோம். பிறருடைய அவமதிப்பும் அலட்சியமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வத்தை குலைச்சிடும். அதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. நான் மகத்தானவன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள உருவாகணும். குட்டையோ நெட்டையோ, கருப்போ வெளுப்போ கவலைப்படக்கூடாது. மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத விட நம்மளுடைய சுய மதிப்பீட்டில் நான் அழகானவன், சிறந்தவன், திறமையானவன் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கணும். நல்ல உடல் வளம், தோற்றம், நடை, உடை, ஏன் நாம் அணிகிற காலணிகள் கூட நம்மளுடைய மதிப்பை உயர்த்தும். நல்ல தோற்ற பொலிவு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உடலை கொண்டாடணும், உற்சாகமா உணரணும். தன்னுடைய உடலை நேசித்து அதையே மிகப்பெரிய மூலதனமாக்கி வாழ்க்கையில உயர்ந்த ஒரு மனிதர் இருக்காரு. அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? பெத்தவங்க பரம இளையா இருந்ததால கற்பிணியா இருந்த இவங்க அம்மாவால மருத்துவமனைக்கு போய் கூட குழந்தை பெத்துக்க முடியல. வீட்டிற்கு வந்து பிரசவம் பார்த்து செவிலி இவங்க காதை பிடிச்சு வெளியில எடுத்தாங்க. இந்த இழுப்பறையில ஒரு காதும் போயிடுச்சு, முகமும் கோணல் ஆயிடுச்சு. அவருக்கு 7 வயசு ஆகும் போது அவரையும் அவங்க அம்மாவையும் அப்பா கைவிட்டுட்டாரு. தன்னுடைய படிப்புக்காக அம்மா உழைத்து ஓடாய் செய்வதை பார்க்கும் போது ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவை ஒரு பெரிய மாளிகையில சந்தோஷமா தங்க வைக்கணும் அப்படின்னு கனவு காண்றாரு. அமெரிக்காவில யார் அதிகமா சம்பளம் வாங்குறா அப்படின்னு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. ஹாலிவுட் நடிகர் தான் அதிகமான சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுகிட்டாரு. வளர்ந்து ஒரு இளைஞனா மாறினதுக்கு அப்புறமா நிறைய சினிமா தயாரிப்பாளர்களை போய் சந்திக்கிறாரு. இவருடைய அழகற்ற முகத்தை பார்த்து யாருமே வாய்ப்பு தரல. ஆனாலும் அவர் மனசு தளர விடல. ஒரு திட்டம் வகுக்கிறாரு. முதற்கட்டமா ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்றாரு, நல்லா உழைக்கிறாரு, நல்லா சாப்பிடுறாரு. ஒரு உடற்பயிற்சி சாலையில சேர்ந்து முறையா பயிற்சி எடுத்துக்கிறாரு. அவருடைய உடம்பு தான் அவருடைய சொத்து அப்படின்றதுல அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவது கட்டமா வறுமையில் பிறந்து உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரா உயர்றது மாதிரி ஒரு கதை எழுதுறாரு. சினிமா தயாரிப்பாளர்களை நம்பிக்கையோட போய் அணுகிறாரு. நல்ல கதை, கதையை மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. தன்னைத்தானே கதாநாயகனாக நடிக்க வைத்தால் மட்டுமே கதையை கொடுப்பதா இவர் உறுதியா சொல்லிட்டாரு. அப்படி யாரியத்துக்கு முன் வரல, கடைசியா ஒரு தயாரிப்பாளர் சரி நீங்களே கதாநாயகனா நடிங்க அப்படின்னு $1 மில்லியன் செலவுல படத்தை உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த படம் $40 மில்லியன் வித்தது. அவருடைய கனவு நினைவாயிடுச்சு. இன்னைக்கு அதிக ரசிகர்கள் விரும்பக்கூடிய ஹாலிவுட் நடிகர் அப்படின்ற பேரு அவருக்கு இருக்குது. விலை மதிப்பற்ற சொத்து நம்ம உடம்பு தான். உடலை விரும்பி நேசிக்கணும். அந்த ஹாலிவுட் நடிகர் வேற யாரும் கிடையாது, சில்வஸ்டர் ஸ்டாலின். ஆக நம்ம உடல் தான் நாம வாழக்கூடிய ஒரே நிரந்தரமான இல்லம். அதை விரும்பி நேசிக்கிறது தான் நாம் நமக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நன்றி கடன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வலி அறிதல், அதிகாரம் 48, குறள் எண் 477. ஆற்றின் அறவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. தன்னிடம் உள்ள பொருளின் அளவை தெரிந்து அதற்கு தகுந்த அளவே கொடுத்து உதவ வேண்டும். அதுவே பொருளை போற்றி வழங்குவதற்குரிய நெறியாகும். தக்க வழியில் பிறருக்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கலங்கரை விளக்கத்தில் விளக்கை ஏற்றி பாதுகாக்க கூடிய வேலைக்கு ஒரு இளைஞன் புதுசா வேலைக்கு சேர்ந்தாராம். அந்த கலங்கரை விளக்கு எப்படி எரிய வைக்கணும்னா, அதற்கு தேவையான எண்ணெயை ஊற்றி அணைய விடாமல் பாதுகாக்கணும். அப்படி ஒரு சூழல்ல எரியக்கூடிய கலங்கரை விளக்கு. அதற்கு தேவையான எண்ணெயை கப்பல்கள் வாரந்தோறும் தவறாமல் அனுப்பி வைப்பார்கள். அந்த இளைஞனோ சரிவர எண்ணெய் ஊற்றி அந்த விளக்க பாதுகாத்துட்டு வந்தான். ஒரு நாள் அந்த கலங்கரை விளக்கத்தை தேடி ஒரு முதியவர் வந்தாராம். கடுமையான குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாராம். என்னுடைய வீட்டுல ரொம்ப இருட்டா இருக்கு, தேவையான வெளிச்சமே இல்ல, கொஞ்சம் நெருப்பு பத்த வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும், கொடுக்க முடியுமான்னு கெஞ்சி கேட்டாராம். இரக்க குணம் மிக்க அந்த இளைஞன் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொடுத்துட்டாராம். மறுநாள் வழிபோக்கர் ஒருத்தர் வந்தாராம். நான் ரொம்ப அவசரமா நீண்ட தூரம் பயணம் செய்யணும், என்னுடைய கை விளக்குல எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து உதவினா என்னுடைய வாழ்நாள் முழுக்க உன்னை நான் மறக்க மாட்டேன், தயவு செஞ்சு உதவி செய்யன்னு கெஞ்சி கேட்டாராம். அவருக்கும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொடுத்துட்டாராம். மூன்றாவது நாள் வயதான ஒரு மூதாட்டி வந்தாங்களாம். என் வீட்டுல இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைக்கு பால் காய்ச்சுவதற்கு கூட நெருப்பு இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கொடுத்த அப்படின்னா அதன் மூலமா நெருப்பை உருவாக்கி அந்த குழந்தைய நான் பாதுகாப்பா வளர்த்துடுவேன், அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு, எப்படியாவது உதவி செய்ய முடியுமான்னு கெஞ்சி கேட்டாங்களாம். மூதாட்டிக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டானா. அப்புறமா அந்த வார கடைசியில் கலங்கரை விளக்கத்திற்கு தேவையான அந்த எண்ணெயை ஊற்றும் போதுதான் கவனிக்கிறாராம், இந்த வாரம் முழுவதும் எரிவதற்கு தேவையான எண்ணெய் இந்த கேன்கள்ல இல்ல, அப்போ கொடுத்த எண்ணெய்களை எப்படியாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தலைதெறிக்க ஓடினாராம். கடன் வாங்கியவர்கள் எண்ணெயை திருப்பி கொடுத்து விடுங்கள், கலங்கரை விளக்கத்தின் விளக்கு அணைய விடாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டானா. யாருமே எண்ணெயை திருப்பி தர்ற மாதிரி இல்ல, இருக்கிற எண்ணெயை ஊத்தி வச்சானா. ஆனா அது வாரம் முழுவதும் எரியாமல் குறிப்பிட்ட நாட்களில் அணைந்து போனது. கலங்கரை விளக்கு எரியாததாலையும் அந்த இடத்தில் பாறைகள் அதிகமா இருக்கிறதாலையும் இரண்டு கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரிய சேதத்தை உருவாக்கிடுச்சு. இந்த இளைஞன் மூன்று பேருக்கு உதவி செய்யறதா நினைச்சு 300 நபர்களுடைய உயிர் சேதத்திற்கு மிகப்பெரிய காரணமா மாறிட்டான். அதுக்கப்புறமா அவனுடைய வேலையும் பறி போயிடுச்சு. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மத்தவங்களுக்கு நாம உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பொருள் இருக்குது, நம்மளால எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாக்க கூடிய ஒரே நிலை. இததான் வள்ளுவரும் வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும் அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4? உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல நான்கு விதமான சோம்பேறிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒருத்தர் முழு சோம்பேறி, இரண்டாவது நபர் முக்கால் சோம்பேறி, மூன்றாவது நபர் அரை சோம்பேறி, நான்காவது நபர் கால் சோம்பேறி. ஒரு நாள் நாலு பேரும் வழிநடுக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ பாதையில கீழே ஒரு ரூபாய் நாணயம் இருந்தது. அத முதல் சோம்பேறி பார்த்துட்டாரு. ஆனால் அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு வருத்தம். அதனால அவர் என்ன பண்றாரு, முக்கால் சோம்பேறி கிட்ட சொல்றாரு. முக்கால் சோம்பேறி அரை சோம்பேறி கிட்ட சொல்றாரு. அவர் கால் சோம்பேறி கிட்ட சொல்றாரு. நாலு பேருக்குமே எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். இடத்தை விட்டு அப்படியே நகண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிர் திசையில இருந்து ஒரு பழ வியாபாரி கூவி கூவி வியாபாரம் பண்ணிட்டு வந்தாரு. ரூபாய்க்கு நான்கு பழம், ரூபாய்க்கு நான்கு பழம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் முதல் சோம்பேறி சொல்றாரு, அப்பவே அந்த ஒரு ரூபாய் எடுங்கன்னு சொன்னேன், இந்நேரம் நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. அதே போலவே ஒருத்தரை ஒருத்தர் சொன்னாங்களே தவிர திரும்ப போய் எடுக்கணும்ன்ற எண்ணமோ அதை எடுக்க தவறிட்டோமே அப்படின்ற வருத்தமோ நாலு பேருக்குள்ள இல்ல. காரணங்கள் சொல்லிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நாலு பேருக்கும் பசி மயக்கம், என்ன பண்றதுனே தெரியல. தூரமா ஒரு கோவில் தெரிஞ்சது. அந்த கோவில்ல போய் உட்காந்து இளைப்பாடுறதுக்காக படுத்து தூங்குறாங்க. எதேச்சையா அந்த கோவிலுக்கு வந்த பூசாரிக்கு நாலு பேரையும் பார்த்ததும் பெரிய அதிர்ச்சி. நாலு பேர் என்ன இவ்வளவு மயக்க நிலையில இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு தட்டி பார்க்கும்போது நாலு பேரும் ரொம்ப பசியில இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், உணவு பொருட்கள், விறகு எல்லாமே கொடுத்து வயிறார சமைச்சு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு தன்னுடைய வேலை பார்க்க கோவிலுக்குள்ள போயிட்டாரு. இப்போ நாலு பேரும் சமையலுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வச்சுட்டு விறகுகளையும் தயார் பண்ணிட்டு தீப்பெட்டி மட்டும் இல்லாம இருக்குது, நம்மள யாராவது ஒருத்தர் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ முதல் சோம்பேறி வழக்கம் போல இரண்டாவது நபர் கிட்ட சொல்றாரு, இரண்டாவது நபர் மூன்றாவது நபர் கிட்ட சொல்றாரு, அவர் நான்காவது நபர் கிட்ட சொல்றாரே தவிர நாலு பேர்ல ஒருத்தருக்கு கூட எழுந்து போய் தீப்பெட்டி வாங்குறதுக்கு அவ்வளவு வருத்தம், அவ்வளவு சோம்பல். அவங்களுக்குள்ள விவாதம் அதிகமாகி கடைசியா முதல் சோம்பேறி சொல்றாரு, நம்ம நாலு பேரும் அமைதியா இருப்போம், நம்ம நாலு பேர்ல யாரு முதல்ல வாய திறந்து பேசுறாங்களோ அவங்கதான் போய் தீப்பெட்டி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாலு பேரும் வாயை இறுக்கி மூடிக்கிட்டு அதே இடத்துல மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: என்னன்னா
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது,
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புபாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

ஆலோசை FM 90.4. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4 நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல நான்கு விதமான சோம்பேறிகள் இருந்தாங்க. முதல் நபர் கிட்ட வேலை சொன்னா கடைசி நபர் வரைக்கும் வேலைய சொல்லுவாங்களே தவிர நாலு பேர்ல ஒருத்தர் கூட எழுந்து போய் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அதனால நாலு பேருக்கும் சரியான பசி மயக்கம். பசி மயக்கத்துல ஒரு கோவில்ல வந்து இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பூசாரி நாலு பேரோட பசியையும் பார்த்து இறக்கப்பட்டு உணவு பொருட்களையும் உணவு சமைக்க பாத்திரங்களையும் விறகுகளையும் கொடுக்கறாரு. தீப்பட்டி இல்ல, நாலு பேர்ல ஒருத்தர் போய் வாங்கிட்டு வரணும்னு முடிவு பண்றாங்க. யாரு வாங்குறது அப்படின்ற விவாதம் நீண்டுகிட்டே போறதால முதல் சோம்பேறி சொல்லிட்டாரு, நம்மள நாலு பேரும் அமைதியா இருப்போம், யாரு முதல்ல வாய திறக்கிறாங்களோ பேசுறாங்களோ அவங்கதான் தீப்பட்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நாலு பேரும் வாயை இருக்க முடிக்கிட்டு இருந்த இடத்துல மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்த பூசாரி கோவிலுக்குள்ள தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் திரும்ப வர்றாரு. வந்து பாக்குறாரு, நாலு பேரும் அதே இடத்துல அசையாம படுத்திருக்காங்க. பார்த்தவருக்கு பெரிய அதிர்ச்சி. ஐயோ, ஏதோ பசி மயக்கத்துல இருந்தாங்க. நம்ம கொடுத்த உணவுப் பொருள் எதுவும் சரியா இல்லையா? அதுல ஏதாவது விஷம் கலந்திருந்ததா? இல்ல நாலு பேருக்கு ஏதாவது செஞ்சிடுச்சா? நாலு பேர் இறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க நாலு பேரும் அசைவில்லாமல் படுத்திருந்தாங்க. தட்டி பாக்குறாரு, எந்த ஒரு பதிலுமே நாலு பேர்கிட்ட இருந்தும் இல்ல. பூசாரிக்கு இப்ப பயம். ஊருக்குள்ள தெரிஞ்சா நிலைமை என்ன ஆகுறது? சரி, வேற வழியே இல்ல. நம்மள காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த நாலு பேரையும் இந்த இடத்துல புதைச்சிட்டு போறதா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, நாலு பேரையும் புதைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்றாரு. தானே குழி தோண்டாரு. நாலு நபர்களை உள்ள எடுத்து போடுறாரு. முதல் நபரை உள்ள வச்சு மண்ணை மூடுறதுக்கு தன்னுடைய மண்வெட்டிய வச்சு இழுக்கும் போது அவருடைய வயிற்றுல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. வலி தாங்க முடியாம ஆ அப்படின்னு கத்திட்டாரு. அவர் கத்துனதும் அந்த குழிகளுக்குள்ள தள்ளிவிடப்பட்ட அந்த மூன்று நபர்களும் உடனே எழுந்திருச்சு, இதோ இப்ப நீதான் முதல்ல பேசியிருக்க, நீதான் தீப்பட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த பூசாரி, ஐயோ, நாலு பேரும் மனிதர்களா இல்ல தீய சக்திகளா அப்படின்றத புரியாம அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாராம். சோம்பேறித்தனம் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அது அளவுக்கு மீறி இருந்தா நமக்கே ஆபத்தாயிடும் அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதை தான் இது. இந்த கதை ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? முயற்சி செய்யக்கூடிய நபருக்கு தான் வழி கிடைக்கும். சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு காரணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆக நாம நம்மளுடைய வேலைகளை முடிக்காம காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காம முயற்சி செய்யும் போது வழி பிறக்கும், அதன் மூலம் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு வாரம், புதிய வாரம் வந்து தொடங்கிடுச்சு. இன்னைக்கு 7 செப்டம்பர் 2026 காலை நேரம் 7:07 எல்லாமே 7 வந்துருக்கு. அப்படியே 7 சேர்த்து இன்னைக்கு அப்படியே ஒரு நாளை வந்து ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களர் கட்டளை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போயிட்டோம் அப்படின்னா, இந்த வாரத்தின் முதல் நாளில் வானிலை தகவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வந்து வீசிட்டுருக்கு. காற்றோட வேகம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, குறைந்தபட்சமாக மணிக்கு 15 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 30 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை 28°C குறைஞ்சாச்சு. வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போனா பெருசாக வந்து வெயில் வந்து அடிக்கலை. என்ன தான் வெயிலில் சுற்றினாலும் பெருசாக வெயில் வந்து தெரியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது. பரவாயில்ல, வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு மழை வந்து உருவாச்சு. மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சிட்டுனா நல்லா தான் வந்திருக்கும். இப்போ வரைக்கும் மழை நம்ம வந்து பார்க்கல. செப்டம்பர் மாதம் வந்து தொடங்கிடுச்சு. அக்டோபரில் நல்ல ஒரு மழை வருதாம் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் இதுதான் வானிலை. இந்த வானிலையோட அடுத்து இப்போ பாடல்கள் வருது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு செல்வம். ஆனால் நான் அதிகமான ஒரு பாடு பண்புகளை இருந்து பண்பாடு பட்டு கிளம்பி வந்திருக்கேன். அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். கஷ்டம்னா அப்படி இப்படி கஷ்டம் கிடையாது. எங்கள் அம்மாவோட ரொம்ப நான் தான் தலைமுறை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 மக்கள். அந்த சின்ன சிறுசுகளை தூக்கி தொடச்சி வளர்க்குறது என்னுடைய கடமை தான். ஆனால் அம்மாவுக்கு கூட இருந்து உதவி செய்வது நான் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்து வியாபாரத்துக்கு எங்கள் அம்மா கூட போனேன். அப்போ நான் என்ன வயசுக்கு வரப்போ ஆரம்பத்தில் நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமா என்னை கெட்டி கொடுத்துட்டாங்க. கெட்டி கொடுத்தாலும் நான் வீட்டில் இருந்தே நிறைய தொழில் பார்த்தேன். எப்படி தொழில்னா, மால் மடியல்களுக்கு லாஞ்சிகளுக்கு கொண்டு வீட்டுக்கூட கொடுப்பாங்க. அதில் 1 மடி 2 மடிக்குன்னு 3 மடிக்குன்னு இப்படி ஆளுக்கிற தகுதியை தக்குன்னு கொடுப்பாங்க. இதனால் இது வெற்றியோகமாக இது முடித்து கொண்டு நம்மளுக்கு மடியை தந்துடும், இந்த நூலை கொண்டு போய் மடியாக்கி தந்துடும், இந்த பிள்ளைகிட்ட நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 2 மால் 3 மால் கொடுத்தாங்கன்னா எனக்கு 3 மடி 2 மடிக்கு மால் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்து முடியவும் எனக்குள்ளேயே அந்த முடிவு இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் கடை இப்படி பெட்டி கடை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். என்னை கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் குடியாரு. அப்போ அவங்க கையை நம்ம பார்க்க முடியல. அப்போ நம்ம எப்படி வாழை கற்றுக்கிறணும்னு நினச்சிக்கிட்டு நானாகவே ஒரு முடிவு எடுத்து ஒரு பெட்டி கடை வச்சேன். எங்கள் வீட்டுக்காரன் இறந்து எனக்கும் இப்போ 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையும் நான் அப்பவும் ஒரு பெட்டி கடை தான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரன் இருக்கும்போதும் அதே கடையை மறுபடியும் வச்சு ஒரு 10 வருஷம் நடத்தினேன். அப்புறமா பிள்ளைகளுக்கு ஆக்கணும் பொங்கணும்னு அந்த கடையோடு கிடந்து தான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதுக்கு பின்னாடி ஓஞ்சிட்டு ஒரு 10 வருஷம் லீவில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், நான் எனக்கு தோதான ஒரு தொழில் கிடைக்கல. கடைக்கார போய் கருவாடு வாங்கிட்டு போய் உச்சப்புளி வேதாள மண்டகத்தில் இருந்து பிடிப்பேன். மண்டகம் ஒரு நாளைக்கு போவேன், வேதாளிக்கு ஒரு நாளைக்கு போவேன், உச்சப்புளிக்கு ஒரு நேரம் போவேன், யமனாகுண்டம் ஒரு நேரம் போவேன், இருமையை ஒரு நேரம் போவேன். இப்படி பல ஊருக்கு ராம்நாட்டுக்கு இங்கிட்டு இருந்து நான் போகாத ஊர் கிடையாது. அதில் போய் 2 ரூபா 3 ரூபாய்க்கு செலவு கொண்டு போவேன். அதுக்கு தக்கனே எனக்கு ஆதாயம் கிடைக்கும். 500 ரூபா 200 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைச்சிடும், சில வழி போக கொண்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:22 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்து இந்த கரை பகுதிகளில் காற்று அந்தளவுக்கு இல்லாட்டாலும் கடல் மேலே வந்து அதிகப்படியான காற்றுகள் வந்து வீசிட்டு தான் வந்துருக்கு. நேற்றே வந்து அறிவிச்சாங்க, நேற்று ஒரு மதியத்துக்கு மேலே வந்து அறிவிச்சாங்க காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நாளைக்குமே வந்து கடலுக்கு போகிறது வந்து டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து நேற்று கடலுக்கு வந்து போகலை, அது முன்னாடியே வந்து தெரிவிச்சிட்டாங்க. 6ஆம் தேதி காற்று வந்து அதிகமாக இருக்குது, அதனால் கடலுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேற்று திரும்பவும் இன்றைக்கும் வந்து கடலுக்கு வந்து மீனவர்கள் வந்து போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க. மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை, அதிகபட்சமாக சில இடங்களில் 65 கிலோமீட்டர் இருக்கனால ராமேஸ்வரம் துறைமுகத்திலேருந்து விசைப்படைகளுக்கு மீன்பிடி அனுமதிச்சிட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறு உத்தரவு வர வரைக்குமே இது வந்து இருக்கும் அப்படின்னு. ஏற்கனவே நேற்று பாமன் மீனவர்களும் வந்து கடலுக்கு வந்து போகலை. இப்படி வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக எப்போவுமே வந்து காற்று இந்த இப்போ இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாதிரியான கடல் போகவே இல்லை. இது எப்போ வந்து நம்ம மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சதோ அதுலேருந்து மாதத்துக்கு ஒரு 10 கடலாக அதிகபட்சமாக போகிறதே ஒரு பெரிய டவுட்டாக வந்திருக்கு. அவ்வளோ கூட வந்து போக முடியாமல் ஒரு சிரமத்துக்குள்ளே நம்ம மீனவர்கள் வந்து இருக்காங்க. சரி பார்ப்போம், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஒரு மீனவர் ஒருத்தவங்க வந்து கடலில் வந்து தவறி விழுந்திருக்காங்க. அவங்கள வந்து தேடுற ஒரு பணி வந்து ஒரு போயிட்டுருக்கு. அவங்க ஒருவேளை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலுக்கு வந்து போயிருந்துருக்கலாமோ, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரைகளில் அவங்க உடல் வந்து கிடச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடுதல்கள் பணிகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றின தகவல்கள் இன்னும் வரல. நேற்று நைட்டு வந்து ஒரு சொன்னாங்க, இந்த மாதிரி தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மல்லிப்பட்டினம் கடற்கரை அந்த இடங்களில் வந்து தேடிட்டுருக்கிறதா, அந்த தேடுதல் பணி வந்து நடந்துட்டுருக்கிறதா வந்து தெரிவித்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க உடலை வந்து பத்திரமா வந்து மீட்டு கொண்டு வரணும். இப்போ அடுத்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: அப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியிலிருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற

0: இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து சில பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். சில வழக்குகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க, அதுவும் ரொம்ப நாளாக நிலுவையிலே இருக்கும். அது என்னப்பா முடிஞ்ச பாடாகவே வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். நானும் 2-3 கேட்டிருக்கேன், 5-6 முன்னாடி போட்ட கேஸு அது அப்படியே இன்னும் போயிட்டே இருக்குது. சில நாள் வாய்தாக்கு வரும், சில நாள் அப்படியே வந்து விட்டுருவாங்க, அப்படியே வந்து தட்டி கலசியே வந்து போயிட்டுருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நிறைய வழக்குகளை வந்து முடிக்க வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. நம்மளுடைய அந்த நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கள் எல்லாம் வந்து முடிக்கணுமா? முடிக்கிறதுக்காக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மக்களாகி நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்து இருக்குது, நிலுவையில் உள்ள சிவிலோ கிரிமினலோ இல்லை வாகன விபத்துகளோ இல்லை அந்த செக் மோசடிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, அதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் வந்து வழக்களை சமரச முறையில் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்காக 12ஆம் தேதி தேசிய அளவிலான லோக் அதாலத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இதை வந்து நம்ம தலைமை நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப காலமாக முடிக்க முடியாத ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முடிச்சு விடலாம், முடிச்சிருக்குது இதனால் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காகவே லோக் அதாலத் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பரபரப்பாக அன்றைக்கி வந்து டக்கு டக்கு டக்குன்னு தீர்வுகள் வந்து வந்துட்டுருக்கும். அது வந்து அந்த வழக்குகளை எப்படி வந்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுக்காக 12ஆம் தேதி நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இப்போ அடுத்ததாக வாரணமாயிரம் திரைப்படத்தில் நரேஷ் ஐயர் அவங்க குரலில் ஹரி ஜெயராஜ் இசையில் தாமரை அவங்க வரிகளில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
4: கிருஷ்ணன், நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4

நேரம் சரியாக 7:44 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசைஎஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலையை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,610 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,190 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 113,520 ரூபாய். அடுத்ததா இதனா தாண்டி நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கிய ஒரு பொருளாக நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கிறது என்ன, நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குற பொருள் என்னன்னா நம்மளுடைய கைபேசி, தொலைபேசி. இப்போ ஸ்கூல் படிக்கிற 12th படித்து படிக்கிற பசங்களுக்கு வந்து 12th முடிச்சுக்கப்புறம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஃபோன் உடஞ்சி புது ஃபோன் வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. சில பேர் யாருக்காச்சும் பரிசளிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்துட்டு ஃபோன் வாங்கினா ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டையும் பட்டுன்னு வந்து கூட்டுறோம், அதிகமாக வந்து ரேட் வந்து இனிமேல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு வந்து திடீர்னு வந்து கூட்டணும், எல்லா ஊரில் எல்லா கடையிலுமே வந்து ஃபோன் கிடைக்குது, அது ஒரு மலிவான பொருளாகவே மாறிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அதோட விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப சேல்ஸ் அடி வாங்கினால அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஆக்சசரிஸ் வந்து கிடைக்க ரொம்ப பிரச்சனையாக வந்துருக்கு, விற்பனை ஆக மாட்டேங்குது, நிறைய மாடல் வந்து கொண்டு வர முடியல, அந்த மாதிரி சொல்லிட்டு பல காரணத்தினால ரேட்டை வந்து டம்முன்னு வந்து ஏற்றுறாங்க. எல்லா ரேட்டும் வந்து உயருது. அதுவும் ஒரு சில முக்கியமான அந்த ஃபோன், அந்த கேமராக்கு ஃபோட்டோஸ்க்காகவே வந்து பயன்படுத்தக்கூடிய ஃபோன் எல்லாம்

நல்ல வந்து ரேட் வந்து கூட்டுறாங்க. சில கம்பெனிஸ் 5000 10000 வரைக்கும் அந்த ஏற்கனவே இருந்த ரேட்டை விட கூட்டியிருக்காங்க. நாங்களுமே நெட்டில் வந்து தேடி பார்க்கும்போது, யாருக்காவது ஃபோன் வாங்கும்போது பார்க்கும்போது தான் பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணங்கள் வந்துருக்கு. திடீர்னு வந்து எல்லா ஃபோனோட ரேட்டை வந்து கூட்டி வச்சுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரேட்டை பார்த்துருப்பீங்க, அந்த ரேட்டில் ஃபோன் இருக்காது, எல்லா ரேட்டு வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்போ அடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: சுரேஷ்
1: வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருள போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுத்தமான காற்று தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் வந்திருக்கு. சுத்தமான காற்று அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் சுத்தமான காற்றாக வந்துருந்துச்சு. இப்போ தேடி தேடி வந்து சுவாசிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ புகைகள், உண்மையிலேயே நம்ம மனிதர்களோட அந்த ஆசை பேராசை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு மாற்றும் பூமி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். தேவை அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன இந்த தேவையே நம்மளாம் உருவாக்கிட்டோம். இப்படி தான் இந்த தேவை, இதை போய் பார்க்கணும், இதை போய் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான அந்த தேவைகளை நாமளே உருவாக்கிக்கிட்டு அதுக்கு இந்த இயற்கையை நம்ம வந்து அதிகப்படியான ஒரு மாசுக்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். காற்று வந்து மாசுபடுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும், தண்ணி மாசுபடுதுங்கிறது தெரியும், பூமி மாசுபடுதுங்கிறது தெரியும், வானம் கூட மாசுபடுதுன்னு தெரியும். என்ன பண்ணுறது, அதனால் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் யார் திருத்துறது, யார் கேட்குறது அப்படிங்க, எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே பண்ணிகிட்ருக்கோம், அது ஒத்துக்கிறோம். நம்ம இப்போ எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வச்சு, வேறு வழி இல்லை. வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது, குப்பைகளை எரிக்காமல் இருக்க முடியாது நம்மளால், வீட்டிலேருந்து புகைகள் வந்து போகாமல் இருக்காது, தொழிற்சாலையிலேருந்து புகை வந்து போகாமல் இருக்காது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு வழி, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வழி என்னென்னா, மரம் வளர்க்கிறது. நல்ல மரம் மாச்சும் வளருங்க, அதையும் வெட்டி போட்டு நான் வெறுங்காலிய இடமா வச்சு ஃப்ளாட் போட்டு தான் விற்பேன், மரம் நான் வளர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமெல்லாம் பிடிக்காதீங்க. நீங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன இடங்களில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒரு 4 செண்ட் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் ஒரு 3 மரம் 4 மரம் ஏதாச்சும் நல்ல ஒரு மரங்களை வந்து வளர்த்துக்கிட்டீங்க. சாலை ஓரங்களில் எங்கெங்கே ஏதாச்சும் கன்றுகள் வந்து பார்க்குறீங்கன்னா, அப்பப்போ தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா, அதுவே போதும். சரி, இவ்வளோ பண்ணி ஒரு 4 மரம் வச்சுக்கல, உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை நம்மளை இன்னும் கொஞ்சம் நாள் நல்லபடியாக வந்து வாழ வைக்கும். முடிஞ்சளவுக்கு இனிமே இந்த வாகன புகையினா நம்மளால் ரிடியூஸ் பண்ணவே முடியாது. இந்த இ ஸ்கூட்டர்னா வந்து தான் வாகன புகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. மேபி அது வேணா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தலாமே தவிர, இக்கு கரண்ட்டு எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஏற்கனவே நம்ம இயற்கை வந்து மாசுபட்டு தான் இருக்குது. கரண்ட்டே இயற்கையை மாசுபடுத்தி தான் வாங்குற மாதிரியான ஒரு சூழலில் வந்து இருக்குது. அதனால் அது சுற்றி சுற்றி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இயற்கையை வந்து துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி அப்பப்போ மரங்களை நட்டு வைங்க. புண்ணையும் கொடுத்துட்டு நம்மளே மருந்தும் கொடுக்குற மாதிரி அப்பப்போ மரம் நட்டாச்சு நம்ம பூமியை வந்து காப்பாற்றி வச்சுக்கிறோம். காற்றை சிறப்பாக வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கிறது நம்மளோட முக்கியம். எதுக்கான காற்று நமக்கு தேவை, நம்ம சுவாசிக்கணும், நல்ல காற்று சுவாசத்தான் ரொம்ப நாள் நல்லா இருக்க முடியும். இப்போ எடுத்து காற்றே என் வாசல் வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேரு பவானி, எனக்கு வயசு 47. நான் வந்து கடற்கரைக்கு போறேன்னு சொல்றது, நான் 12 வயசுலயே நான் கடற்கரை போயிட்டேன். 12 வயசுக்கு முன்னாலேயே எங்கள் தாத்தா கூட வேலி அடைக்க போகிறது, செத்து அடைக்க போகிறது, இந்த கா ஊசி இதுக்கு கோர்த்து கொடுக்கறது, குத்தூசி இதுகளை கோர்த்து கேட்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 13 வயசுல எங்கள் அப்பா வளத்தை எடுத்து அப்போ வந்து வளைய தூக்கி போட்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நண்டுகளை கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே, ஒரு 15 வயசு இந்த மாதிரி ஆன உடனேலாம் நான் பெரியவள்ளி ஆகும்னே இருந்தேன் போவோம். போனப்போ இங்கேருந்து சீனியர் பாத்திரக்கா போயிடும், ஒருத்த வெள்ளம் ஆயிடுச்சு, வேதாலையில் வெள்ளம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஊராக பிழைக்க போவாங்க, எங்கெங்கே பாடுவோருதோ அந்தந்த இடத்துக்கு போகல, நடுத்தருவு, சீனியர் பாத்திரக்கா, வேதாலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வத்த போட்டிருப்பாங்க. வெள்ளம் அப்போ இன்ஜின் வளம் வந்துருச்சு, அது மாதிரி 4 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வலை வாங்க, வலை பிடிக்க போகணும்னு சொல்லுவாங்க. நண்டு வலை நல்லா நண்டு வரும், மீன் வரும், அதை வலையை வாங்கணும், வாங்கும்போது கையில் புண்ணாயிரும், ரத்தம் வரும், கீரும், சாப்பிட முடியாது, காந்து, நம்ம தெரியாத வயசு தானே, என்னமோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜாலியாக போகிறேன்னு சொல்லிட்டு போனோம். லீவு நாட்களில் ஃபுல்லாக போவோம். மற்ற மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போகிற நாட்களுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த லீவ் வர நாளுக்குள்ளே கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் ஒரு நேரம் கடலுக்கு போகும்போது வலை குலுகிருச்சு பத்தாறில், நாங்கள் இங்கேருந்து ஒரு பரப்பாரோடு தாங்கிட்டே போய் தான் வலை விடணும், எங்கள் அண்ணன் தாங்க, நானும் அவன் தான் கடலுக்கு போயிருந்தோம், ரெண்டு பேரும் தான் போனது. அதோட வலை விடுஞ்சோட தாங்கிட்டே போக நெடுவ தூரத்தில் போக, நண்டு வலை போட சொன்ன இடத்துல நான் வலையை போட்டுனாக்க எடுத்து எடுத்து போட கீழே பத்தாறில் குழி வலை பின்னாலே எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. அதோட தான் 2 பூசையை போட்டேன், அங்கேயே வச்சு குத்தி தண்ணியில் போட்டு போயிடுவேன், என்ன வலை விடுன்னு. அதுக்கப்புறம் தான் அது ஒழுங்காகவே கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக 10 ஆள் குழு தான் வலை வச்சு அன்னைக்குன்னு 4 சிங்கி 1 7 கிலோ நண்டு பிடிச்சிட்டு வந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் நான் என்ன 2 பேர் 3 பேர் போகிற தொழில் தானே, அது சின்ன தேவாளுங்க தானே, சின்ன சின்ன தானே, இப்போ தானே பெருசு, முதப்புற 1 சிலிண்டர் இன்ஜின் அதானே, 2 சிலிண்டர் 1 சிலிண்டர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன இன்ஜினுங்கிறான். அதே மாதிரி இப்போ அங்கேருந்து வேதாலையிலேருந்து நாங்கள் காலி பண்ணி வரோம், பாமலை தொழில் வருது, வடக்க பாடு வருது, தோண்டி தரைக்கில் பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளத் தங்கிறது கொண்டு வந்துடுவேன், நானே கொண்டு வந்துடுவேன். சீனியப்பாருந்து வள்ளத்தை கொண்டு வந்து பாமன் பாலத்தை பொத்து இங்கே கொண்டு கரையில் ஏற்றிடுவேன் ஏற்றி அம்மரத்துக்கு போட்டோம்னா அங்கே நகரத்தை போட்டோம், இங்கே அம்மரத்துக்கு போட்டோம்னா இங்கே கரையை நிற்கிறாலும் வாங்கி கட்டிடுவாங்க. நம்ம அணியத்தில் மேலே அடைக்கிறணும் வேறு. 12 வயசுலேயே போய் ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே நல்லா கற்றுக்கிட்டேன். 4 வருஷம் போய்கிட்டு பள்ளிக்கூடமும் போனேன், போய் 10th வரை படித்தேன். நான் போகும்போது 3rd ஸ்டாண்டர்ட்லேயே நான் கடற்கரை போயிட்டேன். அப்படி போய் போய் நான் 10th வரை படித்தேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
0: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்ட்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து தொழில்துறை தொடர்பான கண்காட்சியில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும், மருத்துவ உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த பின்னர் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார்.
6: ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும், பரிசீலிக்கப்படும். கடந்த அரசு போட்ட அந்த கேஎன் பாட்சா கமிட்டி 9 மாதம் கால நீட்டிப்பு கேட்டது. அப்ப எதற்காக நீங்க நீட்டிப்பு கேட்கறீங்க? நான் வந்து சொன்னேன், விக்டிம்ஸ் தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கருத்து கேட்டுருக்குறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவர்கிட்ட நான் கருத்து கேட்கல. இதற்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று

0: கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வந்து சரியானது என்பதை நாங்கள் வந்து இப்போ வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து கட்டாயம் சட்டம் இயற்றப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
1: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறினார். இருப்பினும் இடையூறாக உள்ள கடைகளை மாற்ற பொதுமக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியான மாற்று இடத்தை சுட்டிக்காட்டினால் அக்கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் தவிக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை உள்ளதாகவும் தலைநகரில் பொதுவெளியிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களும் கிட்டத்தட்ட 200 கொலை குற்றங்களும் ஆயிரக்கணக்கான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் நடந்துள்ளதாக திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூரில் அடுத்தடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டு இருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்ய தவறியதே இத்தகைய துணிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கக்கூட அஞ்சும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் முழுவதும் மாநில அரசு நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கைகளை எடுப்பது மட்டும் போதாது எனவும், குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த மாற்றத்திற்கான ஆட்சியாக தவிக அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படுவது பாராட்டத்தக்கது என்றும், இதன் மூலம் ஜனநாயகம் வலுப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும், கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும், கிராம சபை தீர்மானங்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல இடங்களிலும் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்வாய்மலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை, இன்னாடு, சேராப்பட்டு, குண்டியானத்தம், மாவடிப்பட்டு, கரியாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கல்வாய்மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
1: இந்தோனேஷியாவில் உள்ள அனக்ரெகடாவ் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கிழக்கு திமோரில் இன்று நடைபெறவுள்ள தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக திரு பகவத் பிரசாத் மக்னாவும் துணைத் தலைவராக திரு கைஷி பிஹாரியும் நியமிக்கப்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து தில்லி வந்த இரு பயணிகளிடமிருந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த 134 வெள்ளி நாணயங்கள் உட்பட 484 நாணயங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப் பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு செய்தார். திருவாரூரில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காவலர் தினத்தையொட்டி ராணிப்பேட்டையில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் கண்காட்சி நடைபெற்றது. காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 40 டன் தேவையற்ற பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பெறப்பட்டு அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. திருவாரூரில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. 150 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் 60 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4

நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா பாரத் கனெக்ட் அப்படின்ற ஒரு கட்டமைப்போடு இணைந்து நம்ம அரசு ஒரு ஒரு புதிய விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லா காலகட்டத்திலையுமே வந்து இருக்குது. இப்போ சில பேருக்கு வந்து பில் கட்டுறதுங்கிறது இப்போ கரண்ட்டு பில்லாக இருக்கட்டும் சரி, சில பேர் வாட்டருக்கு வந்து பில் கட்டுவாங்க, அந்த மாதிரி சில பல ஒரு பில் எல்லாம் வந்து கட்டி முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். அதுக்காக ஒரு இடத்துல போய் கடைக்கு போயிட்டு அது காசு கொடுத்து அது வந்து வந்துருச்சா வரலையே அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்குறது அப்படிங்கிற சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் மூலமாகவே வீட்டை விட்டு வெளியே வந்து போகாமல் மின்சாரம், தண்ணீருக்கு, சமையல், கேஸுக்கு, இந்த ஃபாஸ்டேக்கு, இன்சூரன்ஸு, கிரெடிட் கார்டு, இல்லை அந்த கடன் தவணைகள் இந்த மாதிரியான கட்டுறதுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு வந்து வசதி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30 பிரிவில் வந்து சேர்ந்து நிறைய நிறுவனங்கள் சேர்ந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் முகப்பு பக்கத்திலே ரூபாய் அப்படின்ற ஒரு குறிப்பீடு வந்து இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா பில் பேமெண்ட் என்னென்ன இருக்கோ அந்த பில் பேமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எல்லா வகையான பில் பேமெண்ட்டுக்கான வசதிகளும் வந்து இருக்கும். அதன் மூலமாக நம்ம வந்து இப்போ கரண்ட்டு பில் வந்து கட்டணும் அப்படின்னா நம்மளோட கரண்ட்டு பில்லுக்கான எண்ணம் வந்துருக்கும் இல்லையா, நம்மளோட இபிஎன், அதை வந்து உள்ளீடு பண்ணி வச்சுட்டோம். அது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே பில்லை வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு புதிய ஒரு வாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பேங்கிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசதியும் வந்திருக்கு. ஜிபே, ஃபோன்பே மாதிரி வாட்ஸ்அப் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் நமக்கு அது தேவைப்படலை. ஏற்கனவே நம்மளது ஒரு ஆப் இருக்கே, அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஆப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வசதி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கொஞ்சம் சுலபமாக இதை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரியான பில்லிங்கை வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8:44 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் ஒரு புதிய ஒரு வாரம் வந்து தொடங்கியிருக்கு. இந்த வாரம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாரமாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்குள்ள கடலுக்கு வந்து போக முடியாமல் ஒரு சிரமமாக வந்து போயிடுச்சு. இந்த கடலுக்கு வந்து போகலை, தொழில்களும் வந்து சிறப்பாக இல்லை. ஆனால் நிறைய ஃபங்க்ஷன் வேறு இந்த மாதம் நிறைய ஃபங்க்ஷன் வந்துருக்கு. எங்கள் வீட்லேயே கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 4-5 பத்திரிக்கைக்கு மேலே வந்து இன்னும் மொய் செய்யப்படாமல் வந்துருக்கு. இப்போ மொய் செஞ்சதே ஒரு 4-5 பத்திரிக்கை வந்து கடந்து வந்தாச்சு. இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லா நாளும் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்தளவுக்கு நிறைய ஒரு விழாக்கள், நிறைய ஒரு சுப நிகழ்வுகள் நம்ம ஊருக்குள்ளே நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் மொய் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து நடைபெறுவோம். இதோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நீந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிஸில் சுவாமி நாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக கூறினார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ பிரபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். யோகா என்பது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முக்கிய ஊடகமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரம்மாண்டமான சுவாமி நாராயண் ஆலயம் மூலம் இந்திய பிரான்ஸ் இடையிலான ஆழமான கலாச்சார உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். இக்கோவிலின் கலாச்சார ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களையும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன்டியூ ஆகிய யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்கு மண்டல மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள், நகர்ப்புற திட்டமிடல், கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துதல், இணைய குற்றத்தடுப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச பாறை கழுகுகள் விழிப்புணர்வு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாறை கழுகுகளை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பாறை கழுகுகளுக்கான பாதுகாப்பு மண்டலங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையானது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கு மட்டுமல்லாமல் முழுமையான தன்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். விலங்குகளின் இறந்த உடல்களை விரைவாக உண்பதன் மூலம் பாறை கழுகுகள் சுழலியல் சமநிலையை பேண உதவுவதாக அவர் தெரிவித்தார். 1990ம் ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் பாறை கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறிய திரு பூபேந்தர் யாதவ், அவற்றை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தினார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார். மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் தொழில்முனைவு, தொழில்நுட்ப பரிமாற்றம், வணிகமயமாக்கல் ஆகியவற்றை நோக்கி நகர்வதை உறுதி செய்வது அவசியம் என்று குறிப்பிட்டார். அரசின் முழுமையான அணுகுமுறையானது ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்வித்துறை, தொழில்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, மேயர் பிரவேஷ் பாகி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மீட்புப் பணிகளை கண்காணித்தனர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கட்டட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படவோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறைக்கப்படவோ மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தவறான தகவல்கள் குறித்து இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் அடுத்த தலைமுறை விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ மேலும் வலுவாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் பெரிய வலுவான உலக அளவில் மேம்பட்ட விண்வெளி சூழல் அமைப்பை உருவாக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் 3 அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். டாக்டர் மோகன் யாதவ் அரபு நாடாளுமன்றத்தின் தலைவர் முகமது அகமது அல் யமாயியை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் சிறப்பு கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். துபாயில் இன்று தொடங்க உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு மோகன் யாதவ் பங்கேற்க உள்ளார். ஹரியானாவில் வேளாண் மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்கவும் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் 78 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 வேளாண் திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். அதிகபட்சமாக 24 வகையான பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் முதல் மாநிலமாக ஹரியானா உள்ளது என்று திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். திரிபுராவில் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னர் மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த 35 ஆண்டுகளில் மாநிலம் பின்தங்கிய நிலைக்கு சென்றதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 24 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்பான சம்பவங்களில் கான்பூரில் 4 பேரும் படாயூனில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் கங்கை மற்றும் ராம்கங்கா ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் ராம்காட் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் இன்று வரையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை, கண்டக், கோசி உள்ளிட்ட பல முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2 மற்றும் 3 நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
5: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அறலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தரதங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு தித்திக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கங்கள். நம்ம உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஆக்கம் வேணும், அதே நேரத்தில் நோக்கமும் இருக்கணும். நம்ம உழைக்கிறது வந்து ஒரு அர்த்தத்தோடு உழைக்கணும், அந்த உழைப்பில் ஒரு நோக்கமும் இருக்கணும். அந்த உழைப்பில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதை உழைக்கும் போதே நம்ம கற்றுக்கிட்டோம்னா உழைக்கும் உழைப்பு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. மக்களே, உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. மயிலாடுதுறையிலிருந்து செந்தில்குமார் சக்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
3: இனிய காலை வணக்கம் கடலோசை நேயர்களுக்கு, எங்கள் தங்கமான தங்கத்திற்கும் காலை வணக்கம். மயிலாடுதுறையிலிருந்து செந்தில்குமார் சிற்பி. இன்று லோகேஸ்வரன் எங்கள் மாமா அவர்களுக்கு புதுமனை புகு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைவரும் வாழ்த்துக்கள் சொல்லவும். நன்றி. மயிலாடுதுறை பாடல் வெற்றி கொடிக்கட்டு.
2: லோகேஸ்வரன் அவங்களுக்கு புதுமனை புதுவிழா கொண்டாடுறாங்களாம். அவர்களுடைய வீடு கட்டி குடியேற சிறப்பான விழா, பல நூறு ஆண்டுகளுக்கு நல்லபடியாக அந்த வீட்டோட குடும்பத்தோடு இருக்கணும்னு செந்தில்குமார் சக்தி அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜீவிதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, விவசாயி மகன் அந்த படத்திலிருந்து வெண்ணிலவு நேரம் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து கடல் ஓசை பண்பலை 90.4 இணைஞ்சிருங்க.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: சிவமாலி தாசன், வயசு 70. அப்புறம் கட்டமரத்தில் போவோம், பெரிய மரம் சின்ன மரம் இருக்கும், தண்டை எடுத்து தான் மீனை பிடிப்போம். கடலுக்கு போனா ஓங்கியே எப்பவும் பார்க்கலாம், இந்த கரவழியோடு கிடக்கும். கண்டவங்க சும்மா தான் நாலு ஜாதியில் கிடக்கும். இந்த மீன் நினைச்சிங்கன்னா சிகப்பாக, அந்த மீன் சிகப்பாக வர்ற லக்கத்தில் தண்ணி ஒசக்க அடிச்சு விட்டுட்டு அப்படியே வாயை பிறந்துடும். இந்த கண்டாவிங்கி பெரிய ராட்சத மீன், அது அதோட வாயை பிறந்தோடனா மீன் பூரா உள்ளே போயிடும், அதோட அப்படியே போகும். அது வாழ்ந்த தெரிய அழகாக போகிறது. என்ன செய்ய கிளம்பும், கிளம்பு பண்ண உடனே தண்ணியை புஷர் விலங்க ஒசக்க அடிங்க, தண்ணி கிளம்பும் ஒசக்க அப்படியே வாயை பிறந்துடும். ஆண் வாயை பிறந்த உடனே அந்த அந்த போதில் தண்ணி அந்த அதில் போகிற மீன் பூரா அப்படியே அது வாய்க்கு போய் அவனும் போயிடும். இதுக்காக தான் அடிக்கும் தண்ணியை மேலே. இந்த மீனுக்குள்ள போன உடனே அதுக்கு இறை தேடி போதில் அந்த தண்ணி அடிச்சுட்டு வாயை பிறந்துடும். வாயை பிறந்த உடனே அப்படி மீன் கூட உள்ளது, இதுதான் அதுக்கு அதுக்கு வேலை. இறை பிடி ஓடி பிடிக்கிற அப்படின்னு இருக்காது, அப்படி அடித்து சிகப்பு மீன் போய் அடிச்சு விட்டு தோணிடும். இதோட நாங்கள் பார்த்துட்டு கரையை வந்துடுவோம். ஜன்னல் காற்று அந்த கட்டமர தோழியே ஜன்னல் காற்று வர வரும். அந்த மீன் ஒன்றும் செய்யாது, விளம்பரம் நினச்சினா லேசாக அடித்தாலும் போது பன்னெண்டு ரூபாய் ஆள் இருக்காது, எதுவும் இருக்காது, களியாக்கி விட்டுரும். உருவம் வந்துக்கிட்டு எப்படி குறைஞ்ச ஒரு 30 ரெண்டு இருக்கும். இப்போ வலையில் பட்டுச்சுன்னா அடித்து வலை நாசம் அப்படி பிச்சுக்கு போயிடும், சில நேரத்தை சுற்றிட்டு கடந்துடும். அதே நேரத்தில் இப்போ இந்த கொம்புன்னு சொல்கிறது இருக்குது, கொம்பை கொண்டைன்னு சொல்லி இருக்குது, அது வலையில் பட்டுவோம். வலையில் விட்டு கரையை விழுந்தோம்னா அதில் தூவி வந்துக்கிட்டு நல்ல ரேட்டு போகும், தூவி அதை வெட்டி எடுத்து போயிடுவாங்க. அது என்னைக்கு மீன் கருவாட்டுக்கு மீனுக்கு போயிடும். இதான்
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சரி.
1: ஐயோ ஆமா கிரியா, அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா. கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம வேளாங்கண்ணி மாதா திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சிறப்பாக இருக்கும், நாளைக்கு நல்லாயிருக்கும். இன்னைக்கு அன்னதானங்கள்லாம் போட்டு தேர் திருவிழாவெலாம் எங்கெங்கே மாதா கோயில் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப அழகாக இந்த திருவிழா நடக்கும் அப்படின்னு கடலாடி வட்டம் சவரியார் வட்டணத்திலிருந்து ராவட்டண்ணா சொல்லிட்டு, மின்சார கனவு அந்த படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
6: வணக்கம், நான் சித்தாரோட்டிலிருந்து வித்யாச பாலவி. இப்போ பாண்டிச்சேரியில் கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து என் மருமகள் கல்யாணம், அவளுக்கு வாழ்த்து சொல்லி எனக்கு வந்து சொர்க்கம்பட்டிலிருந்து உன் மகள் வந்த அந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
5: சித்தார்கோட்டையிலேருந்து ரிஜாசா பவுலி அவங்க தான். அவங்க மருமகனுக்கு கல்யாண வாழ்த்துக்களை சொல்லிட்டு பொன்மகள் வந்தால் சொர்க்கம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இந்த ஒட்டக சிமிங்கி வந்து காட்டுவல்களை ரொம்ப நடமாடும், பாலைவனத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும், ஏன்னா அதுக்கு வந்து அந்த அப்படி உட்காந்து அந்த கால்களை அப்படி அகட்டி அந்த தலையை மெதுவாக மெதுவாக இறக்கி அது கொண்டுகிட்டு வந்து, ஏன்னா அந்த காட்டுகளில் மூங்கில் குழாயெலாம் இருக்கும், அதெல்லாம் நினச்சா அது போட்டை போட்டு தண்ணி குடிக்கலாம். ஸோ அதெல்லாம் தெரியாதனால அது ரொம்ப சிரமப்பட்டு அந்த கழுத்தை வளைச்சி அந்த தண்ணியை குடிக்கும். அது பிறந்ததுலேருந்து அது இறக்குற வரைக்குமே அது தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அந்த ஒட்டக சிங்கி. அதே மாதிரி அது மாசமாக இருந்து குட்டி போடும்போது ரொம்ப சிரமப்பட்டு உயக்க இருந்து போடுறதுனால குட்டி டப்புன்னு விழுந்துடும். டப்புன்னு விழுந்த உடனே அது அவ்வளோ தூரத்தில் இருந்து விழுகிறதுனால குட்டிக்கு வந்து மயக்கம் வந்துடும். ஸோ இது மயக்கம் வந்துருச்சுன்னா காட்டுகளில் இருக்கிற விலங்குகள் வந்து இந்த பச்சை ரத்தத்தோடு இது பண்ணும்போது அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி வருங்க. இந்த குட்டி இந்த சிவிங்கி என்ன செய்யும்னா காலாலேயே எத்திக்கிட்டே போகும். ஏன்னா எத்திக்கிட்டே போனால் தான் அதுக்கு வந்து ஓடுறதுக்கான முயற்சி வரும். ஓடுறதுக்கான முயற்சி வந்தால் தான் அந்த குட்டியை வந்து அது காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறால எத்திக்கிட்டே போகும். அந்த குட்டி எப்போ ஓட ஆரம்பிக்குதோ அப்போ தான் அந்த ஒரு பெருமூச்சு விட்டு அந்த ஒட்டக சிமிங்கி சிறப்பாக இருக்கும். பாவம் பார்த்தீங்களா, இதுக்கு எப்படி ஒரு இறைவன் அருள் கொடுத்துருக்கார் அப்படின்ட்டு இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 9:41 இழந்திருக்கீங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. தங்கச்சி மடம் ஐயந்தோப்பிலிருந்து சுகிதா சகோதரி எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. முதல்வன் படத்திலிருந்து குறுக்கு சிரித்தவளை அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போமா?
2: எல்லோருக்கும் காலை வணக்கத்துடன், நான் சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்றைக்கு வந்து என் தங்கச்சியுடைய மகளுக்கு வந்து பாண்டிச்சேரியில் கல்யாணம். நாங்கள் எல்லோரும் பாண்டிச்சேரி வந்திருக்கிறோம். அதை போல் வந்து

0: நிசார் அகமது, ஐரின் நிசா இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை. சித்தார்கோட்டையிலிருந்து மாமாமார்கள், அத்தைமார்கள், சித்திமார்கள், சித்தப்பாமார்கள், உம்மம்மா, வாப்பம்மா, வாப்பப்பா, உம்மப்பா எல்லாரும் வாழ்த்துறாகலாம். கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எங்க முதலாளி படத்திலிருந்து பாண்டிச்சேரி போயிருக்காங்களாம் நம்ம அண்ணு, பாண்டிச்சேரியிலிருந்து நல்ல பொருளாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
1: முதல் வணக்கம். மண்டபம் ஸ்ரீ முகேஷ் அம்பானி, பாம்பன், நேசக்கரங்கள், அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வழியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தங்கமான நேரம் நிகழ்ச்சி. அறிவிப்பாளர் தங்கம், உங்களுக்கு என் இனிய தங்கமான வாழ்த்துக்கள். தங்கத்தை உருக்கி உருக்கி பல பிரதான அணிகலன்களை உருவாக்குவது போல் உருவாகி கொண்டிருக்கிறது தங்களின் தங்கமான நேரம் நிகழ்ச்சி. மனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இனிமேல் செய்வதற்கில்லை ஆராய்ச்சி. தூரமாக துறந்துவிட்டது தங்களின் பயிற்சி. துல்லியமாக தெளிந்த நிலை பெயர்ச்சி. ஏனெனில் தொடரட்டும் தங்களின் தங்கமான நேரம் நிகழ்ச்சி. அமுது போல் பொழிகின்றது செவிபடுத்த வேலை இது. பாடல் அமுதை பொழியும் நிலவே. பழைய பாடல்.
0: மண்டகத்திலிருந்து முகேஷ் அம்பானி அண்ணா தான் பேசியிருந்தாங்க. அவங்க எப்போ வந்தாலுமே ஒரு கவிதையோடு வருவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு கவிதையோடு வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு எனக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிஞ்சுட்டு சுசிலாமா வாய்ஸில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே லீவ் எப்படி போச்சு? எனக்கு ரொம்பவே நல்லா போச்சு. உங்களுக்குமே ரொம்ப நல்லா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான காலை வணக்கத்தை உங்க எல்லாருக்கும் வாரத்தோட முதல் நாள் உங்க எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மொய். மொய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன ஞாபகம் வரும்? பெரிய பெரிய பந்தல், சொந்தக்காரங்க, சிரிப்பு சத்தம், ஓடி விளையாடுற குழந்தைகளோட சத்தம், அடடா அந்த கறிக்குழம்பு வாசனை, மொய் எழுதுற மேஜை, இப்படி என்னென்னவோ நமக்கு ஞாபகம் வரும். ஆனா உண்மையில மொய் அப்படிங்கிறது வெறும் விருந்து கிடையாது, அது ஒரு உணர்வுன்னே சொல்லலாம். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்துல நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம். இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம், எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதுல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அன்பின் மொழி தான் மொய். இப்ப நாம ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்போம். முன்னாடி காலத்துல பெரிய பெரிய மண்டபமும் இல்ல, ஆன்லைன் பேமெண்டும் இல்ல, பேங்க்ல கடனும் அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது. ஆனா கல்யாணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா, சீமந்தம் மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு. அது எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கு பின்னாடி இருந்த பெரிய பலம்தான் சொந்தக்காரங்க மொய் முறை. ஒருத்தர் வீட்டில் நிகழ்ச்சி நடந்தால் சொந்தக்காரங்க மொய் எழுதுவாங்க. அது வெறும் பண உதவி இல்லை, நீங்கள் செலவு பண்ணுறதுல நாங்களும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறோன்னு சொல்கிற ஒரு அழகான மனசு அந்த காலத்தில் நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட இருந்துச்சு. மொயில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பல நாட்களா பார்க்காத சொந்தங்களை அங்கே தான் பார்க்க முடியும். சில பேரை பார்த்த உடனே அடடா நீ இவ்வளோ பெரியவன் ஆகிட்டியான்னு நம்மள்கிட்ட சில பேர் கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க உன்னை நான் தான் தூக்கி வளர்த்தேன்னு சொல்லுவாங்க. இன்னுமே சிலர் ஸ்கூல்ல படித்த நினைவுகளை ஃபுல்லாக சொல்லுவாங்க. அந்த சில மணி நேரத்தில் பல வருட நினைவுகள் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நடக்கிற நம்மளோட அலங்காரம் இருக்கு, அப்பப்பா சொல்லவே முடியாது. என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், யாரெல்லாம் வருவாங்க, எத்தனை மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு நம்ம குடும்பமே உற்சாகமாக இருக்கும். இங்கேருந்து கால் பண்ணுவோம், நீ எத்தனை மணிக்கு கிளம்புற, நான் இத்தனை மணிக்கு வந்துடுவேன், இத்தனை மணிக்கு நீ பஸ் ஸ்டாண்ட் வந்துடு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு. நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம்னா இன்றைக்கி நான் அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி காலம் மாறிடுச்சு, எல்லாருமே பிஸி. ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியாத நிலமையில தான் நம்ம இப்போ ஓடிட்டு இருக்கோம். இந்த மொய் போடுற நிகழ்வுகள் தான் சொந்தங்களை இன்னும் உசுரோட வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் நேரம் ஒதுக்கி நம்ம சொந்தங்களை சந்திக்க வைக்குது, மனம் விட்டு பேச வைக்குது. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது மொய் போடுறதுனால வர்ற சாதகம் பாதகம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா எமரஞ்சி அக்கா களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேக்கலாம்.
3: வணக்கம் அம்மா, உங்க பேரு அப்புறம் நீங்க எந்த ஊர்னு சொல்லுங்க அம்மா?
4: பேரு எமரஞ்சி, ஊர் தங்கச்சி மேடம்.
3: அதான் இப்ப இந்த விசேஷங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு பத்திரிக்கை வந்திருக்கா? விசேஷமா போயிருக்கீங்களா?
4: வந்துருக்கு, போகணும், போய் போடணும், போடாதவங்களுக்கு போட்டே ஆகணும்.
3: நம்ம ஊர் பக்கம் மொய்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமா வந்து பாக்கப்படுது. அது ஏன், எதுக்கு மொய் உங்களுக்கு முக்கியமா இருக்கு?
4: அது போட்டே தீரணும். நாங்க 1000 ஓட்டணும், 2000 ஓடணும், 5000 ஓடணும், அது எங்க போட்டே தீரணும்.
3: எதுக்கு அவ்வளவு
4: போட விட்டா வீட்டுக்கு வந்துருவாங்க, நாங்க சொந்தக்காரெல்லாம் போட்டே ஆகணும்.
3: ரொம்ப ஒரு நெருங்கிய சொந்தமா இருந்தாலுமே மொய் போலனா சண்டை வருது, அது ஏன்?
4: அதனாலதான் இந்த பிரச்சனை, இந்த காசு கூட ஏன் போட முடியா, நீ சொந்தக்கார இருந்து ஏன் கூட போட முடியா அப்படின்னு சண்டை விடுறாங்க.
3: இப்ப மொய் போறதுக்குன்னு தனியா எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு மாசம் மாசம்?
4: மாசம் மாசம் அது போகும் லட்சங்களுக்குல, 10000 போகும். ஒரு மாசத்துக்கு போகும் கல்யாணம் வச்சுட்டா, நம்மளுக்கு ஆடு பிறந்து கல்யாணம் வச்சுட்டாரு, அது போகும் 10000-15000 இருக்கும். போகும் சில வீட்டுல 50000 இருக்கும் போகும். ஆமா, 10000 போடுறவங்களும் இருக்காங்க, 20000 போடுறவங்களும் இருக்காங்க, 50000 போடுறவங்களும் இருக்காங்க.
3: இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆன சமயத்துல அதிகபட்சமா எவ்வளவு மொய் வரும், எவ்வளவுதான்
4: முன்னூறு கொடுத்தாங்க, இப்போ தானே காசு விட்டு அவ்வளோ போடுறாங்க, இன்னைக்கு 200 அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு காலத்துக்கு
3: அப்போ எத்தனை பேரும்
4: எழுதுவாங்க? அப்பவுமே எழுதுவாங்க, 100 போட்டவங்களும் இருக்காது, 200 போட்டவங்க இருக்காங்க. நாங்கள் திருப்பி அந்த 200 கொண்டு செய்யணும், கூட 400 போட்டு கூட 500 செய்யணும்.
3: இப்போ இன்னும் இந்த மாசமும் உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை தான் இருக்கு? இப்போ
4: குறைஞ்சு 10-20 வந்து கிடக்கு, அதெல்லாம் வந்து கிடக்கு. இந்த மாதத்துலேயே கல்யாணம், நிறைய கல்யாணம் இருக்கு, யாரும் செய்யணும் யாரும் போகணும்னு தெரியல. கூட்டிட்டு வந்துட்டாங்க, போய் எங்க ஓட்ட மொழியை நான் வாங்க முடியாது.
2: அந்த காலத்துல மொய் முறைகளை பார்த்தீங்கன்னா 100, 200 இல்லைன்னா 101, 201 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதிகப்படியா கொஞ்சம் காசு கூட உள்ளவங்க பணக்காரவங்க அப்படின்னா ஒரு 501 இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 101, 201, 301, 501 இப்படி தான் வைப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் மினிமம் குறைஞ்ச மொய்யே 1000 தான், அதுக்கு மேலே நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம வசதிக்கு தக்கன போட்டுக்கலாம் அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த காலத்தில் அந்த 101, 201 அந்த 1-1 எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்து பார்க்கலாம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வாசுபடகாமா, நான் பாமல் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா, நான் கடலில் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு நம்ம ராமேஸ்வரம் எப்போ

0: பிடிக்கிறது தான் வழக்கம். நாங்கள் சேலாவட்டணத்துலேருந்து நேராக தொழிற்பாலத்து சேலாவட்டணம் பிடிப்போம், இல்லைன்னா ராமேஸ்வரம் வருவோம். இவங்க சேலாவட்டணமும் வராமல் ராமேஸ்வரமும் வராமல் நேராக நெடுஞ்சி பார்க்க வெள்ளம் ஓடிக்கிட்டுருக்கு. அதுவும் மழை டயம் கிடையாது, வெங்காரமான டயம் தான். பொழுதுக்கு கிளம்பி வருது, பொழுதுக்கு நிறைய வெள்ளம் போகுது. பெரியாளுக்கு தான் அப்போ உள்ள நேரங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். பெரியாளுக்கிட்ட சொல்கிறேனா என்ன, வெள்ளம் நெடுஞ்சி பார்க்கறது ஓடுற மாதிரி தெரியுது, வழக்கு திருப்பி நேர எதுக்க ஓடியாங்க, தக்கவாத்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பேச்சு எக்கூடல, உனக்குலாம் என்னப்பா தெரியும், சும்மா கிடப்பா நீ சின்னாலும் சொல்லி என்னை சொல்கிறாங்க. கடைசியில் சொல்லி பார்த்தோம், கேட்கல, மறுபடியும் ஓடி வராங்க. ஓடி வந்தால் நேர நெடுஞ்சி ஓரத்தில் ஓடிட்டு வளர்த்து திருப்புறாங்க. திருப்பி எதுக்கு எடுத்து ஓடி வரும்போது கச்சதீவை நெருக்கி கச்சதீவை ஓரத்தில் வரும்பொழுது டீசல் இல்லாமல் ஏறாகி ஏறாகிற அளவுக்கு ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல அப்படியே லேசாக வழி விட்டு தீவில் போய் பிடிச்சிட்டேன். அப்படியோ நான் கச்சதீவில் போய் பிடிக்கிறோம், அப்போ கச்சதீவில் பிடிப்போம். கச்சதீவில் பிடிச்சாச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு வள்ளத்தில் அவங்க அந்த கட்டுமரத்தை வச்சுக்கிட்டு கடவை தூண்டிக்கு வர்றவங்களாக இருந்திருக்காங்க. நம்ம நரிக்குண்டு ராமேஸ்வரன் நரிக்குண்டு பக்கத்தில் தொழில் பார்க்குறவங்க வத்தே, அவங்க தற்சமையெல்லாம் அங்கே கிடக்காங்க. அங்கே இருந்தால் அங்கே அவங்க சோறாக்கி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இப்போ கரையை போக முடியாமல் அவங்களும் கிடக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் டீசல் தாரோம், எங்களை இழுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சரி பண்ணிட்டு அவங்களுடைய சமைச்ச சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் தீவில் இருந்துட்டு அவங்கள கட்டி இழுத்துக்கிட்டு அவங்க டீசல் கொடுத்தாங்க. அதை இழுத்துக்கிட்டு கரையை வந்து சேர்ந்தேன். இந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அனுபவம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மொய் போடுறதுனால வர்ற ஒரு சில சாதகம் என்ன, ஒரு சில பாதகம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாளையில 100-200 போடாம 101-201 மொய் வச்சிருக்காங்க. அது என்ன, அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. ரெட்டப்படையில மொய் வச்சோம்னா மொய் வைக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில இனிமே எந்த கணக்கும் இல்ல, அதோட உறவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா. அதுவே ஒத்தப்படையில மொய் வச்சோம்னா நம்ம உறவு எப்பயுமே முடியாம அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. மொய்ங்கிற வார்த்தை மொழிங்கிற சொல்லுல இருந்துதான் வந்துச்சுன்னு மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது மத்தவங்களை மனசார வாழ்த்தி சொல்ற, ஆசீர்வாதம் பண்ற வாழ்த்து மொழி தான் மொழின்னு சொல்லி, அதுக்கப்புறம் காலப்போக்கில் மருவிதான் மொய்னு ஆயிடுச்சு அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க மொழி ஆராய்ச்சியாளர்கள். எந்த ஒரு நல்ல விசேஷத்துக்கும் போறப்போ வெறும் கையோட வாழ்த்து சொல்லிட்டு வராம கையோட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாழ்த்துறது தான் தமிழர்களோட பாரம்பரியமா இருந்துச்சு. அப்படி வாழ்த்து மொழியோட பணமும் சேர்ந்து கொடுத்ததால தான் இது மொய் பணம் அப்படின்னு ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே காசு பணங்கிறது தமிழர்களோட வாழ்க்கையில கலந்த ஒன்னாதான் இருக்கு. சோசியர்களுக்கும் சரி வைத்தியர்களுக்கும் சரி தட்சணை கொடுக்காம செய்யற காரியம் பழிக்காதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் கோவில்ல காசு போட்டு வேண்டிக்கிறதும் சுப நிகழ்ச்சிகளை மொய் பணம் தர்ற பழக்கமும் தமிழர்களுக்கிடையே காலங்காலமா இருந்து வருதுன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த மொய் பணத்தை 101-501-2001 அப்படின்னு ஒத்தப்படையில வைக்கிறதும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல தங்கம் வெள்ளி நாணயங்கள் மட்டும்தான் புழக்கத்துல இருந்துச்சான். அப்போ ஒரு வராகன் எடை தங்க காசு பரிசா தர்றது வழக்கமா இருந்துச்சான். ஒரு வராகன் பொண்ணு அப்படிங்கிறது 32 குண்டுமணி எடைய குறிக்குமா. ஒரு குண்டுமணியோட எடை பார்த்தீங்கன்னா 107 மில்லிகிராம் அளவு தான் இருக்குமா. அந்த 107 மில்லிகிராம் ஒரு குண்டுமணி, மொத்தம் 32 குண்டுமணி சேர்ந்தாதான் ஒரு வராகனா. அந்த ஒரு வராகனோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராமும் 424 மில்லிகிராமும் இருந்திருக்கு. அது 32ங்கிறது 32 வகையான தர்மங்களை குறிக்குமா, இதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததா களத்துல செல்வராணி அக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு பார்க்கலாம்.

0: வணக்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா?
1: அதிகமா செய்யறீங்க அப்படித்தான் போடுவோம் சொந்தக்காரங்களும் அதனால அப்படி செய்யறோம்.
0: ஒரு மொய் செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியமா, அது என்ன நினைக்கிறீங்க?
1: முக்கியமா இந்த காலத்துல இந்த காலத்துல இருந்து எவ்வளவு வச்சிருக்காங்கல்ல, அப்படி அதை செஞ்சுதான் தீரணும். போட விட்டா பேசுவாங்க, அதனால போடத்தான் செய்யணும். நம்ம சொன்னோம் அதனால போகணும்.
0: உங்களுக்கு மொய் போடுறதுங்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு?
1: சிரமமா தான் இருக்கு. செஞ்சவங்களுக்கு செய்ய வேண்டாமா? மாதிரி பேசுவாங்க இல்ல, அதனால செய்யறது.
0: தொழிலே போல அப்படின்னா
1: செய்வோம், இல்லாட்டி போயிட்டு வந்து சில்லேட்டா செய்வோம்.
0: நீ இப்ப கடைசியா விசேஷம் வச்சு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்?
1: நாங்க விசேஷம் வச்சு இப்ப ஒரு 9 வருஷம் ஆச்சு. நாங்க நம்மளுக்கு செய்யணும்ல, செய்யறோம், போட்ட மாதிரியே செய்யறோம்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா நம்ம மொய் வாங்குறது உண்மைக்குமே ஈஸி தான். ஆனால் அதை திருப்பி போடும்போது அந்த நேரத்தில் நமக்கு காசு இருக்கணும், வருமானம் வரணும். ஒருவேளை வருமானம் வந்தாலும் இந்த வாரத்தில் என்னென்ன மொய்கள் இருக்குது அப்படின்னு பத்திரிகைகள் ஒரு பத்திரிகை வந்து ஒரு தொகை வந்திருக்கும். இந்த தேதியில் இவ்வளோ, இந்த தேதியில் இவ்வளோ போட்டிருக்கோம், இவ்வளோ இந்த தேதியில் இந்த கல்யாணம் இருக்குது, இந்த கல்யாணத்தில் உள்ளவங்க நமக்கு நம்ம விசேஷத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க, அப்போ எவ்வளோ போடணும், இப்படியே ஒரு ஒரு பத்திரிகையாக பார்த்து பார்த்து பார்த்து நம்ம அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வீட்டு தேவைகளையுமே சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 10:34 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மொய் போடுறதுனால வர்ற ஒரு சில சாதகம் பாதகம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அப்போ அந்த 32 குண்டுமணியை கொடுத்தாங்கள, ஒரு வராகனோட மதிப்பு 32 குண்டுமணி. அந்த 32 மணியில் எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராமும் 424 மில்லி கிராமும் தான் உடையது தான் அந்த ஒரு வராகனோட எடை. நான் எப்படி அந்த 32 குன்றுமணிக்கும் உள்ள மதிப்பு என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு ஒரு தர்மங்களையும் குறிக்குமா. நான் எப்படி தர்மம் கொஞ்சம் கூட மாறாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சனோ அதே மாதிரி நீங்களும் தர்மம் தவறாம இதை செலவழிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்துல ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வராகன்களை அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்திருக்கு. அந்த பணத்தோட அந்த பணம் கொடுக்கும்போது ஒரு வெள்ளி நாணயத்தையும் சேர்த்து தர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் என்ன காரணம்னே தெரியாம 101, 501, 2001 ஒத்தப்படையில் வைக்கிற பழக்கம் வந்துச்சு. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், ரெட்டப்பட எண்களை ரெண்டா பிரிச்சா மிச்சம் பூஜ்ஜியம் தான் நிற்கும். ஆனால் ஒத்தப்பட எண்களை ரெண்டா பிரிச்சா கண்டிப்பாக 1வது மிச்சம் இருக்கும். அதனால 100, 500 ரெட்டப்படையில் மொய் வைக்கும்போது பிரித்து பார்த்தா பூஜ்ஜியம் தான் மிஞ்சும். ரெட்டப்படையில் மொய் வச்சிங்கன்னா மொய் வைக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில இனிமே மிச்சம் மீதி எதுவும் இல்லை, உறவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா. அதுவே ஒத்தப்படையில் மொய் வச்சிங்கன்னா நம்ம உறவு எப்பயுமே முடிஞ்சு போறதில்ல, இந்த மொய் பணங்கிறது அன்பை பகிர்ற அன்பளிப்பு மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாளில் நம்ம வாங்கின அன்பளிப்பை திருப்பி கொடுக்குற முறை, அது மட்டும் இல்லாமல் இந்த சுப நிகழ்ச்சியில் நடத்துறவங்களோட பண தேவைக்கு உதவுறதுக்காக தான் கொடுக்கப்படுற படமாக கூட இருந்துச்சு. அதனால தான் அப்போ மதிப்பு வாய்ந்த தங்கம் அல்லது வெள்ளி நாணயங்களை ஒத்த காசாக வைக்கிற வழக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, நம்ம ஈஸியாக வந்து மொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம், அந்த மொய் எங்கேருந்து எப்படி வந்திருக்கு, எவ்வளோ விஷயம் மருவி வந்திருக்கு அப்படின்னு நம்ம உண்மைக்குமே தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அடுத்ததாக மேபிள் ராணி அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: என்ன காரணம்?
2: மொய் வந்து மொய்யை நம்பி நம்ம ஒரு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னு நகை எடுக்கிறோம், பாத்திரம் எடுக்கிறோம், அப்புறம் கல்யாண செலவு எடுக்கிறோம். அது நம்ம வெளியில நிறைய கடன் வாங்கியிருக்கோம். அது மொய்யை நம்பி நம்ம நாங்கள் எங்களுக்கு மொய் வரும், நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு மொய்யை நம்பி வாங்கிடும். அதனால மொய் முக்கியமாக பார்க்கப்படுது.
1: இந்த சில நேரங்களில் மொய் எழுதுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா வந்துருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்பச்சும் சிரமம் ஏற்பட்டிருக்கு அந்த மொய் எழுதுறது சம்மந்தமா?
2: எங்களுக்கு நிறைய தடவை அந்த சிரமம் வந்திருக்கு. திடுது போனோம், இப்போ போட்டு சரி வர டாக்குமெண்ட்ல காத்து அடிக்குது, பாடில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால போகாமல் இருக்கிற வாரத்தில் அவங்க பத்திரிகை கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்த பத்திரிகையெல்லாம் பெரிய மொழியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் போட்டுத்தான் ஆகணும். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்குவோம். அப்போ ஏன்டா நம்ம மொய்யை வாங்கணும்னு நமக்கு தோணும். நான் எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கும் போது ரெண்டு பிரேக் ஆத்து தொழில் அப்படின்னா நான் கொஞ்சம் மொய்யை நம்பி தான் நாங்கள் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மொய் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் திருப்பி நாங்கள் வாங்கின கடனை அடைக்க மறுபடியும் நாங்கள் வட்டிக்கு தான் கடன் வாங்கி அந்த கல்யாண கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு. அப்புறம் என் மகள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் யோசித்தது என்னன்னு கேட்டால், இது அந்த புள்ள வளர்ற பருவத்தில் இருந்தே நம்ம காசு சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மொய்யை எதிர்பார்த்துக்க வேண்டாமே. ஒரு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம போய் நம்மளால் முடிஞ்சதை நம்ம 500 செஞ்சுட்டு நம்ம வீட்டில் வந்திருக்கலாம். அது சேமிப்பு பிள்ளைங்களுக்காண்டி சேமிப்பு சேமித்து வச்சுருந்தோம்னா நம்ம மொய்யை எதிர்பார்த்துருக்க மாட்டோம்.
1: உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாட்டு என்ன சொல்லணும்?
2: சுஜாதா படத்திலிருந்து நீ வருவாய் என்ன நான் இருந்தேன் அந்த பாட்டு.
1: நன்றி.
2: நன்றி.
0: உன்னை உண்மைக்குமே மேபிள் ராணி அக்கா வந்து சூப்பரான தகவலை தந்திருக்காங்க. மொய் போடுறோம், ஆனால் அந்த மொய் வாங்கிடுறோம், அந்த மொய்யை வந்து நம்ம திருப்பி கொடுக்கும்போது உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும். நம்ம கிட்ட ஒரு இருப்பு இல்லை, ஒரு விசேஷத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம நடத்திடுவோம், அதை எதை நம்பி நம்ம நடத்துவோம் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு மொய் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம நடத்துவோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவு மொய் வராது, நம்மளுக்கு கம்மியாக தான் விழுகும், சில நேரங்களில் அதிகமாக விழுகும். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், நான் பாமல இருந்து தேவி பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க, எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கப்பா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம். சொல்லுங்க, அந்த காலத்துல மொய் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? அந்த காலத்துல 100-200 இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம், இந்த காலத்துல கூடுதலா போடுறோம், அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: இந்த காலத்துல வந்து வருமானம் கம்மியா இருந்ததுனால 100-50 போட்டோம்.
0: ஓகேக்கா.
3: இந்த காலத்துல வருமானம் அதிகமா இருக்கிறதுனால 10,000-20,000.
0: அந்த காலத்துல அந்த 100 ரூபாய்க்கு மதிப்பு இருந்துச்சு இல்ல?
3: அவன் மதிப்பு இந்த காலத்துல இல்ல இல்லப்பா, ஒரு 10,000 செஞ்சாலும் மதிப்பு இல்ல.
0: அது என்ன காரணம் நினைக்கிறீங்க?
3: அது அவங்களுடைய இதுதான்ப்பா. என்ன காரணம்னா, இப்ப அவங்க 10,000 போட்டிருக்காங்க, நம்ம 20,000 போடணும்னு அப்படி விலைவாசி ஏறி போச்சு எல்லாமே.
0: விலைவாசி ஏறி போயிடுச்சுக்கா, ஆனா மத்தவங்களுக்காக நம்ம 10,000 போடுறோம்ல. இந்த அவங்க 10,000 போட்டாக ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம
3: நினைக்க வேண்டிய சூழ்நிலை, நம்ம தரப்பு அங்கதானே காட்ட வேண்டியதா இருக்கு.
0: அது அப்படி போடுறது கரெக்டா?
3: கரெக்ட் இல்லப்பா, தப்புதான். அது குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு
0: நமக்கு என்ன எப்படி, நம்மள்ட எவ்வளவு இருப்பு இருக்கு, நம்ம இவ்வளவு போடலாமா, மத்தவங்க எவ்வளவு வேணாலும் போடுவாங்க, நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுட்டு தானே போடணும்.
3: கண்டிப்பா, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம வீட்டு சூழ்நிலை, நம்ம கணவர் என்ன சம்பாதிக்கிறாரு, நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் போடணும். சில பேர் வட்டிக்கு வாங்கி வாங்கி வாங்கி போட்டு தான் அந்த கடன் பிரச்சனையே ஆயிருது.
0: கண்டிப்பாக்கா,
3: அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுல.
0: சரி, நீங்க உங்களுக்கு யாராவது மொய் ஒரு 500 ரூபாய் போடுறாங்கன்னு வைங்களேன், நீங்க எவ்வளவு சேர்த்து வைப்பீங்க? அப்போதைக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைனாலும் சரி, இருந்துச்சோ இல்லையோ எவ்வளவு சேர்த்து?
3: 500 ரூபாய் ஒருத்த போட்டிருந்தானா மிஞ்சி போனா 500 ரூபாய் சேர்த்து தான் போடுவேன். ரொம்ப நெருங்க நான் சொந்தமா வச்சுனா.
0: சரி,
3: சப்போஸ் நம்ம இன்னும் தேவையில்லை மொய்யன்னு சொல்லிச்சுன்னா 200 ரூபாய் சேர்த்து போட்டு முடிச்சுக்கிறேன்.
0: சரிக்கா,
3: அது மாதிரி ரொம்ப நம்ம ஆடம்பர தேவையில்லைப்பா. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ வேண்டியதுல, நமக்காக தான் நம்ம வாழணும்.
0: ஓகே அக்கா, ரொம்ப நன்றிக்கா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ராமன் தேடிய சீதையில திருமண செல்வியோ அந்த பாடல் போட்டு விடுங்க.
0: கண்டிப்பா தந்துடலாம்.
3: நன்றிப்பா,
0: தேங்க்யூக்கா. உண்மைக்குமே மொய் போடும்போது மற்றவங்களுக்காக நம்ம போடுறத விட நம்மளுக்காக தான் நம்ம மொய் போடணும். மற்றவங்க இவ்வளவு போடுறாங்க, ஐயோ நம்ம கூட்டத்தில் போடுறோமே, என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ, அதெல்லாம் நினைக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்மள்ட எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் மொய் போடுறது உண்மைக்குமே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் மேபிள் ராணியக்கா கேட்ட பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:50 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மொய் போடுறதுனால வர்ற ஒரு சில சாதகம் பாதகம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999. புதுக்கோட்டை தஞ்சாவூர் பக்கமெல்லாம் கோவில் திருவிழாவை விட இந்த மொய் விருந்து ரொம்ப விசேஷம். இதோட வரலாறு பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில இடங்கள்ல தான் தொடங்கினாங்க. இப்போ அப்படியே புதுக்கோட்டை பக்கமும் பரவிடுச்சு. ஆடி மாதம் முழுக்க இந்த மொய் விருந்து களைக்கட்டும்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் பணமும் மொய்யா வசூலாகும். ஒத்த ஆளாவோ இல்லை 10 பேர் சேர்ந்தோ ஒரு பந்தலில் இந்த விழாவை நடத்துவாங்க. விருந்துவுக்கு வர்றவங்களும் நூத்து கணக்கில் வந்து ஆட்டுக்கறியை சமைச்சு தடபுடலா பரிமாறுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சதும் சாப்பிட்டவங்க அவங்க பேர்ல மொய்யவும் எழுதுவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் மொய் விருந்து வச்சோம்னா, நம்ம இப்ப வைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த 4 வருஷத்துக்கு நம்ம மொய் விருந்து வைக்கவே கூடாங்க. அந்த 4 வருஷத்துல நமக்கு யார் யார் எல்லாம் மொய் போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மொய் போட்டு முடிச்சிடணும். இந்த 4 வருஷம் மொய் போட்டு முடிச்சதும் கரெக்டா 5வது வருஷம் நம்ம மறுபடியும் மொய் விருந்து நடத்திக்கலாம். இப்படி 5 வருஷம் கழிச்சு விருந்து நம்ம வைக்கிறப்போ நம்ம போட்ட பணமெல்லாம் சேர்த்து அப்படியே டபுளா நம்ம கைக்கு வந்துருமா. இதை வச்சுதான் விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி அவங்களோட தொழிலை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு, மாங்காடு, புல்லான் விடுதி, நெடுவாசல், கீரமங்கலம், அறந்தாங்கி, மடமக்கி இப்படி சுற்றியுள்ள ஊர்களையும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி, திருச்சிற்றம்பலம், ஆவணம், களத்தூர், குருவிக்கரம்பை இந்த ஊர்களையெல்லாம் மொய் விருந்து வருஷா வருஷம் ரொம்ப சூப்பராகவே களைக்கட்டுன்னு சொல்லலாம். கோடிக்கணக்கில் பணம் புழங்குற அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கே பேங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆள் வந்து அந்த பந்தல்லையே நம்மளுக்கு பணத்தை டெபாசிட்டும் பண்ணி தருவாங்களாம். கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல? இப்படியே பிரமிப்போடையே இருங்க, அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இந்த காலகட்டத்தில் நம்ம மொய் போடுறதுனால வர்ற ஒரு சில சாதகம் பாதகம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. கால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லயாவும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, மொய் போடுறதுனால வர்ற சாதகம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யற வாய்ப்பு கிடைக்குது. அது பெரிய தொகையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி கொடுக்கிற அந்த சின்ன தொகையும் அந்த நேரத்துல அவங்களுக்கு பயன்படலாம். அதோட மொய் போடுறதுனால ஒரு நிகழ்ச்சியில நாமளுமே பங்கா இருக்கோங்கிற உணர்வு வருது. வெறுமனே மொய் விசேஷத்துக்கு போயிட்டு வராம நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய அந்த குடும்பத்துக்காக செய்யறோம். அதனால நம்ம அந்த குடும்பத்துக்காக செய்யறோம். இதனால நம்மளால முடிஞ்சதை நாமும் அந்த செஞ்சோங்கிற ஒரு மன நிறைவுமே நமக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான சாதகம் என்னன்னா மொய் பணம் ஒரு குடும்பத்துக்கு உடனடி தேவையா பயன்படலாம். நம்ம விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதிர்பார்த்ததை விட செலவு அதிகமாகலாம். அப்படி இருக்கும்போது கிடைக்கிற மொய் பணத்தை வச்சு சில செலவுகளை சமாளிக்க முடியும். குறிப்பா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா செலவுகளுக்கு அது ஒரு துணையா இருக்கும்னே சொல்லலாம். மொய் போடுற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பத்தி கொஞ்சம் திட்டமிடவும் வைக்கும். இந்த வாரம் இவ்வளவு பணம் வந்திருக்கு, இன்னாருக்கு இவ்வளவு பணம் போடணும், மொய் போடணும் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு வைக்கிறதுக்குமே ஒரு நல்ல திட்டமிடுற லைஃபாகவுமே இந்த மொய் பழக்கம் வந்து இருக்கு. அதனால பணத்தை பொறுப்பா கையாளுற பழக்கமும் சில பேருக்கு வரலாம். அது மட்டும் இல்லாம மொய்ங்கிறது பணம் கொடுக்கறது மட்டுமில்ல, ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நம்ம வாழ்த்தையும் சேர்த்து கொடுக்கற மாதிரி அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. லீவ் எல்லாம் எப்படி போச்சு? சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம மொய் போடுறது வந்து சில நேரம் நம்ம கம்மியா போடுறோம், இல்லைன்னா ரொம்ப மொய் அதிகமா போடுறோம். அது ஏன் அப்படி போடுறோம்? நம்மள்ட காசு கம்மியா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி, இப்ப பணக்கார வீடுகள்னா நம்ம அதுக்கு தக்கன போடுறோம், கொஞ்சம் கஷ்டப்படுற வீடுனா நம்ம அதுக்கு தக்கன போடுறோம். அது என்ன காரணம்னால போடுறோம் அப்படி?
3: முன்னாடி ஒண்ணுன்றது கொஞ்சம் நல்ல, அது எப்படி சொல்றது, போடுறது அந்த காலத்துல நிறைய தெரியாது இருந்துச்சு.
2: சரிண்ணா,
3: இப்ப போடுறது அதெல்லாம் இதாகி இப்ப எல்லாம் வணக்கி தெரியாத கவலை. அப்புறம் ₹500.
2: சரி, சரி, நீங்க மொய் போடும் போது இந்த பணக்காரவங்களா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா போடுறது, இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா தந்துடலாம்ணா.
3: தேங்க்யூண்ணா.
2: உண்மைக்குமே இந்த மொய் போடுற விஷயம் வந்து அந்த நாளையில ஒன்றும் பெருசாக தெரில, ஆனால் இந்த நாளையில வந்து பணக்காரவங்கன்னா அதுக்கு தக்கன நம்ம மொய் கூடுதலாக போடுறது, இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடுறது, இவங்க எப்படி நாளைக்கு நமக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் பண்ணுறது தான். எல்லாருமே நம்ம குறித்து சொல்ல முடியாது. ஒரு சில பேர் சொந்தக்காரவங்களாக இருந்தாலுமே காசு கூட இருந்துச்சு, கொஞ்சம் பணக்காரவங்கன்னா நம்ம தகுதிக்கு மீறிலாம் கடன் வாங்கி போடுவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளோட தகுதி என்ன, அப்போதைக்கு நம்மள்ட்ட வருமானம் இருக்கா, நம்ம கடன் வாங்கி போடுறோமே அதை எப்போ அடைப்போம், மற்றவங்களுக்காக நம்ம போய் இந்த விஷயத்தை பண்ணுறோமே நாளைக்கு இதை நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோமா, கடனை வாங்கிட்டு அடைச்சிருவோமா அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி போடுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தான். நம்மளுக்கு இப்போ ஒரு 1000 ரூபா போட்டிருக்காங்களா, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபா சேர்த்து போட்டுடலாம். ஆனால் அது பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம போடணும், கூடுதலாக போடணும் அப்படின்லாம் கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு போட்டாலுமே அதுதான் ரொம்ப நல்ல முறையும் கூட அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் செல்லச்சாமி, சின்னப்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். சுனாமியில் இருந்தது, கரையாக தான் இருந்தேன். நான் திருக்கொலைக்கு போகையில் வெள்ளத்துலேருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம். சமைச்சிக்கிட்டுங்கன்னா உள்ளே இருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆளுக்கு பூரா மேலே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, திடீர் புடின்னு கேட்டுச்சு. என்னடா திடீர் புடின்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிலட்ட கேட்டேன். வெள்ளம் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சொல்லிட்டு என்னடா வெள்ளம், வள்ளங்களை காப்பு லாக்கலாக்க தள்ளுங்கிற அப்படின்னு சொல்ல, நான் கீழே இறங்கி அட்டிலிருந்து தள்ளிக்கிட்டு கீழே ஒரு சங்கு கிடந்து கீழே வலிக்கி விட்டுருச்சு. எனக்கு வலிக்கி விட்டு கீழே விழுவ நறுக்குண்டு முண்டுச்சு. அந்த பக்கம் போய் கிளம்புனேன், நறுக்குண்டு அப்பவும் வெள்ளம் உட்காந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் தாமதிக்குண்டா உயிர் போயிருக்கும். அப்புறம் அதோட எந்திரிச்சு மர தள்ளி தனித்தனியாக வள்ளங்களை கொண்டு போய் லாக்கலக்காக கொண்டு போட்டுட்டு பொசுக்குன்னு வந்துச்சு. பொசுக்குன்னு மர வெள்ளம் குதிருச்சு. மீன்லாம் பார்த்தா மிதக்குது அப்படி தன்னால். எங்கள் ஊருக்கில் சின்னப்பாளையத்துக்குள்ள மீன்லாம் மிதஞ்சிச்சு அப்படியே. அப்புறம் இருக்கு இருக்கு பார்த்தா மர வெள்ளம் ஏறிச்சு. அப்புறம் திடீர் திரும்பி வந்துச்சு. அப்புறம் தான் இதில் நீசில் இது ஒரு சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நிலப்புலாம் வள்ளங்கள் இதுகள்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வள்ளங்கள் இந்த கடலில் கிடக்கிற வலைகளை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிருச்சு. எங்கிட்டு கொண்டு போச்சுன்னா தெரியாது. பாரு இதுகளையெல்லாம் சும்மா திடீர்னு வத்தி காஞ்சி கிடக்கிற மாதிரி கிடந்துச்சு. மீன்கள்லாம் அப்போல துடிச்சு கிடந்துச்சு. திடீர்னு பார்த்தா மறு வெள்ளம் ஒடியாந்துருச்சு. அதோட தனிக்குள்ள இருந்து ஃபோன் வந்துச்சு, டீசல் வாங்கிட்டு வாங்க கடலுக்கு போ, இது வள்ளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட டீசல் வாங்கிட்டுனா அங்கே உள்ள போலீஸ் எல்லாம் விடமாட்டிருந்தாங்க. அதோட நான் எல்லா பேரும் சொல்லி ஒரு வண்டி பிடிச்சி டீசல் ஏற்றிட்டு போய் அங்கே உள்ள வள்ளத்துக்களை கொண்டு வந்து, அப்புறம் அதே டயத்தில் வருஷம் வருஷம் எப்பாச்சும் ஒரு ட்ரிப்பு ஏதாச்சும் ஒன்று அடிக்கி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:21 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மொய் போடுறதுனால வர்ற சாதகமும் பாதகமும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க. 709-443-9999. இப்போ எல்லாம் மொய் போடுற சீசன் மாதிரி, ஃபங்க்ஷன் சீசன் மாதிரி, ஒரு ஒரு வீட்லையும் பத்திரிகைகளை பார்த்தலாம் 2-3 கிடக்கு. இன்னைக்கு தேதியிலாம் 2-3 பத்திரிகை கிடக்கு அப்படிங்கறது சொல்லிட்டு மொய் போடுறதுல ஒரு சில நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே அதனால சில பாதகங்களும் வரதான் செய்யுது. அதுல முக்கியமானது என்னன்னா, சில நேரம் மொய் போடுறது நம்முடைய விருப்பமா இல்லாம ஒரு கட்டாயம் மாதிரி ஆயிடுது. எல்லாரும் வைக்கிறாங்க, நம்ம மட்டும் வைக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு நினைச்சு நம்மளால முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்காம பணம் வைக்கிற நிலைமை வரலாம். ஒருத்தர் மொய் எவ்வளவு போட்டான்னு பார்த்து அவங்கள மதிப்பிடுற பழக்கம் சில இடங்கள்ல வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவுதான் போட்டீங்களான்னு கேட்கிறப்போ அந்த குறைவா மொய் போட்ட நபருக்கு சங்கடமா இருக்கும்னே சொல்லலாம். உண்மையை சொல்ல போனா அவரோட சூழ்நிலை என்னவோ நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா மொய் தொகையை மட்டும் வச்சு அவரை பத்தி அவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு நம்ம ஒரு சில பேர் வந்துடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம சொந்தக்காரங்களுக்கும் தேவையில்லாத மனக்கசப்பையும் உருவாக்குது. நம்ம வீட்டுல அவங்க இவ்வளவு போட்டாங்க, அவங்க வீட்டில் நாம் எவ்வளவு போடணும்னு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் கணக்கு போட ஆரம்பித்தா மனசார செய்கிற ஒரு விஷயம் நமக்கு வழக்கமாக மாறிடும். கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷமே கொஞ்சம் குறைஞ்சிடும்னே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய விசேஷங்களில் மொய் அதிகமாக வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுற நிலைமையும் சில நேரம் ஏற்படலாம். செலவு பண்ணினாலும் மொய் வந்துடும் நினச்சி ஃபங்க்ஷன் முடிஞ்ச பின்னாடி எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வராதப்ப தான் நமக்கு கஷ்டம் கொஞ்சம் தெரியும்னே சொல்லலாம். அதனால் மொய் பணத்தை நம்பி நம்ம என்றைக்குமே மற்ற கணக்கு போடாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லலாம். மொய் போட்ட பணத்தை யார் எப்படி கொடுத்தாங்கன்னு நம்ம நோட் பண்ணி வச்சிடணும். அதுலேயும் கூட சில நேரம் நமக்கு பிரச்சனை வருது. ஒருத்தவங்க போட்ட மொய்யை தப்பாக எழுதிடலாம், இல்லைனா ஒருத்தவங்க போட்டதை எழுதாமல் கூட விட்டுறலாம், இல்லைனா ஒரே ஆள் போட்ட மொய்யை வந்து 2 தடவை கூட எழுதிடலாம். இப்படி மொய் போடுறத வச்சு ஒரு சில பிரச்சனைகள் வரும்னே சொல்லலாம். அடுத்து வாட்ஸ்அப்லயா ஒரு அக்கா பிரவீன் அக்கா அரசமங்கலத்தில இருந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம்.
4: வணக்கம் சகோதரி. இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா, மக்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆரோக்கியமாதாவோட அருள் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். மொய் போடுறதுல பாதகம் சாதகம் சொல்லி கேட்டு இருக்கீங்க. மொய் போடுறதுல இருக்கிறவன் அள்ளி போடுவான், இல்லாதவன் கிள்ளி போடுவான். அதுக்காக இருக்கிறவன் வந்து அவளை போடுறானு சொல்லிட்டு நம்மளும் அதை வந்து அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அளவுக்கு என்ன முடியும் அதை நம்ம பார்த்து பண்ணணும். இன்னொன்று வந்து வெளு பணக்காரன் வெளியூர்லேருந்து வருவான், அவனுக்கு பெட்ரோல் போட்டு செலவு பெட்ரோல் போடுற செலவே 1000 ரூபா இருக்கும், வந்து பார்த்தா 500 ரூபா மொய் போடுவான். பக்கத்தில் உள்ளவன் ஏழையாக இருந்தாலும் இருக்கிறத போடுவான், 2000 ரூபா போடுவான். அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு கூடாது. நம்ம தகுதி என்னவோ அதை அறிஞ்சு நம்ம போடணும். செலவும் பத்திரிக்கை விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறதே பார்த்து தான் சொல்லிடுவாங்க. பணக்காரவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துருவாங்க, இல்லாதவங்களாம் இவன் என்ன மொய் போட போகிறான் அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் இருக்குது. அதனால் நம்ம என்ன தகுதி எரிஞ்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். சகோதரி, உங்களுக்கு வந்து வரலாறு படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுங்க. நன்றி.
3: இன்றைக்குமே இன்றைக்கி எல்லாருக்குமே நம்ம மாதா கோயில் திருவிழா, வேளாங்கண்ணி மாதா, பெரிய நாயகி மாதாவோட திருவிழா இன்றைக்கி சாயங்காலம். ஏன் இன்றைக்கி சாயங்காலம் என்ன, இப்போயே போனீங்கன்னா நம்ம தெருவே அப்படியே கோயிலுக்கு முன்னாடி தெருவே லைட் ஹவுஸ் தெருவே களை கட்டும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், இங்கிட்டு கடைகள் இங்கிட்டு விளையாட்டு ஜாமான் கடைகள் பயங்கரமாக இருக்கும். வான வேடிக்கைகளை இன்றைக்கி சாயங்காலம் தட்டாபுடால் நம்ம பார்க்கலாம். என்னதான் இருந்தாலுமே நம்ம நிகழ்ச்சியில் இந்த மொய் போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மொய் போடுறது வந்து இவங்களுக்கு இவ்வளவு தான் போடணும், இவங்களுக்கு இவ்வளவு தான் போடணும், இவங்க இவ்வளவு போடுறாங்க நம்ம ஏன் இவ்வளவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம மொய் போடும்போது ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். நம்ம மொய் போடுற கூட்டத்தில் இந்த எவ்வளவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்ப்பாங்க, ரொம்ப பேர் பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். மொய் இவங்க எவ்வளவு போடுறாங்க, இவங்க எவ்வளவு போடுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போடுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் மொய்யை கொண்டு போவாங்க, அந்த மொய் நோட்டில் எவ்வளவு 1/1 இருக்குது, எவ்வளவு மேக்ஸிமம் போட்டிருக்காங்க, மினிமம் எவ்வளவு போட்டிருக்காங்க, அந்த பேஜில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட மொய் போடுற பழக்கம் இருக்குது. இதை தொடர்ந்து இன்னுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பிரவீனாக்கா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மொய் போடுறதுனால வர்ற ஒரு சில சாதகம் பற்றியும் பாதகம் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு நேருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? லீவ் எல்லாம் எப்படி போச்சு?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா.
2: சொல்லுங்கண்ணா, இப்ப வந்து நம்ம மொய் போடுறதுனால வர்ற சாதகம் பார்த்தா அதுல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன?
3: மொய் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக ஒருத்தருக்கு தேவை அப்படிங்கும் பொழுது அதிகமா காசு கிடைக்கும்ப்பா. அது பெரும்பாலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு செலவு அடிச்சு அப்படின்னா அந்த செலவு பணத்தை மொய் பணத்தின் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வருமானமாக்கி அந்த இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கறதையும் அவங்க சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த ஒரு மொய் பணம் அப்படிங்கறது நல்ல நன்மை தரும். அது ஒண்ணு. மொய் பணத்தினால கெடுதல் அப்படின்னா பொதுவா கம்பேர் பண்ணுவாங்கப்பா. நான் அன்னைக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன், ஆனா இவங்க இன்னைக்கு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கல அப்படின்றாங்க.
2: ஆனா அந்த நாள்ல வந்து நம்ம ஒரு மொய் போட்டோம் அப்படின்னா, மேபி போடலைனா கூட நேர்ல போய் கேட்டதா நான் ஒண்ணு கேள்விப்படல. நீங்க அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: இல்ல,
2: மொய் போடுறோம், மேபி நம்ம போடல, அவங்க அந்த காலத்துல போடல அப்படின்னு வைங்களேன். போய் இப்ப நம்ம மொய் போடல அப்படின்னா போன் பண்ணியே கேட்டுறாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு ஆளை கூட அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இல்ல. இல்ல
3: இல்ல, அது மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே மத்தவங்க கேக்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன்ப்பா. மொய் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கொடுத்துருவேன். அதனால எனக்கும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு பாண்ட் இருக்கு. இப்ப சந்திரசேகர் சூப்பரா காசு கொடுத்தான். சந்திரசேகர் மாதிரி எல்லாரும் நல்லா நிறக்க செய்யணும் சபையிலன்னு என்ன வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி முன் உதாரணமா பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மொய் பணம்னால பல குடும்பங்களையும் நீங்க சொன்ன 100%க்கு உண்மை. போன் பண்ணி நீங்க ஏன் மொய் பணம் தரல, நான் அவ்வளவு கொடுத்தேன், நீ ஏன் இவ்வளவு கொடுக்கல அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வி
2: கேட்கும் போது ஒரு விரிசலை ஏற்படுத்துது தானே.
3: என்ன
2: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: பிரியமான தொழிலேந்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே அந்த பால் கொடுங்கப்பா.
2: கண்டிப்பா தந்துடலாம்ணா. தேங்க்யூண்ணா.
3: தேங்க்யூ.
2: ஓகேண்ணா. உண்மைக்குமேங்க, மொய் போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மொய் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. மொய்யை வாங்கிடுவோம், ஆனால் அதை திருப்பி போடுறதுல நம்மள்ட்ட இருந்தால் போடுறோம், இல்லைன்னா இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மொய் போடுற விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அந்த பணத்தை அப்படியே வச்சுக்காம ஒரு தொகை வருது அப்படின்னு நினச்சோம்னா உடனே எதுவும் தேவையில்லைன்னா கூட வருங்காலத்தில் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் கை கொடுக்கும்னே சொல்லலாம். அதனால மொய் பணம் நமக்கு ஒரு சின்ன சேமிப்பாக கூட மாறலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். வீட்டுக்கு ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச ஒரு வேலை இருக்கலாம், பிள்ளைகளோட படிப்பு செலவாக கூட இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் வாங்கணும்னு தோணலாம். இப்படி உண்மையிலேயே தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னா அந்த மொய் பணம் ரொம்ப பயனுள்ள தான் இருக்குங்க. ஆனால் இதில் ஒரு பாதகமும் இருக்குது. சில நேரம் ஒரே தடவையில் வந்து கையில் காசு இருக்குது அப்படின்னு வைங்களேன், அந்த அமௌண்ட்டை காசு கையில் நம்ம கையில் வந்ததுமே நினச்சா நமக்கு தேவையில்லாத பொருட்களையெல்லாம் வாங்கி வந்து நம்ம செலவழிச்சிருவோம், காசை உடனே காலி பண்ணிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கிட்டே போயிட்டு கடைசியில் அந்த பணம் எதுக்காக செலவு பண்ணோம்னே தெரியாமல் போயிடும். அதனால் மொய் பணம் வந்துருச்சுன்னா உடனே நாம் நினச்சதுக்கு செலவு பண்ணாமல் இந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்தினா நமக்கு உண்மையிலேயே பயனாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு உதவியா இருக்கும். இல்லைனா கையில வந்த பணம், வந்த மாயமும் தெரியாது, போன வேகமும் தடயமும் நமக்கு புரியாமையே போயிடும். மொத்தத்துல மொய் பணம் எவ்வளவு வந்துச்சுன்னு முக்கியம் இல்லை, வந்த பணத்தை நம்ம வாங்கின கடன் அடைச்சிட்டோமா இல்ல தேவைக்கு மிச்சமா இருக்கா அதை எப்படி வச்சு பயன்படுத்துறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் நம்ம மொய் போடுறதுனால வர்ற சாதகம் பாதகம், ஒரு சில சாதகம் பாதகம் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் மொத்தத்தில் பார்த்தா மொய் போடுறது அப்படிங்கிறது வெறும் பண பரிமாற்றம் மட்டும் கிடையாது, அது நம்ம சமூகத்தில் காலங்காலமாக வந்து ஒரு பழக்கம்னே சொல்லலாம். ஆனால் காலம் மாற மாற அந்த பழக்கத்தையும் நாம எப்படி கையாளணும்னு யோசிக்க வேண்டியிருக்கு. மொய் போடுறப்ப நாம கொடுக்கிற பணம் எவ்வளவுன்னு மட்டும் யோசிக்காம என்னால முடிஞ்சதை நான் செய்வேன்னு நினைச்சா போதும். அதே மாதிரி மொய் வாங்குறவங்களும் எவ்வளவு கிடைக்கணும் மட்டும் பார்க்காம அதை நல்ல முறையில் பயன்படுத்துகிற பொறுப்பையும் புரிஞ்சுக்கணும். மொய் விஷயத்தில் ஒருத்தரை விட இன்னொருத்தர் அதிகமாக போடணும், அவங்க இவ்வளவு போடுறாங்க நம்மளும் இவ்வளவு தான் போடணும் அப்படின்னு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னும் பணத்தோட அளவை வச்சு ஒரு மனுஷனை வந்து சக மனுஷனை வந்து நம்ம மதிக்கவே கூடாது. அவங்களோட அன்பையும் உறவையும் அந்த அளவில் வச்சு அளக்கவே கூடாது. மொய் பழக்கம் இருக்கட்டும், ஆனால் அது ஒரு நல்ல பழக்கமாகவே இருக்கட்டும். யாரையும் குறை சொல்லாத மொய், யாரையும் சங்கடப்படுத்தாத மொய், யாரையும் ஒப்பிட வைக்காத மொய், அதுதான் உண்மையான மொய். மொய் கொடுக்கிற கை பெருசா இருக்கணும்னு அவசியமே இல்லை. கொடுக்கிற மனசும் நல்லதா இருந்தாலே போதும். பணம் ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும், ஆனா அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற நல்ல மனசும் மனித நேயமும் சொந்தமும் நீண்ட காலத்துக்கு நினை

தொலைவில் இருக்கணும்னு சொல்லலாம். அதனால் மொய் போடுற பழக்கம் தொடரட்டும், ஆனால் அது பணத்துக்கான பழக்கமாக இல்லாமல் சக மனிதர்களை மதிக்கிற ஒரு நல்ல பண்பாடாக இருக்கட்டும். அதுதான் அந்த மொய் போடுறதுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய உண்மையான மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய விஷயங்களை பேசணும், நீங்களுமே கால் பண்ணி பேசுனீங்க, ஒரு சில நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க, அந்த காலை என்னாலையுமே எடுக்க முடியல. கால் பண்ணுறவங்க 11:40 முன்னாடியே கால் பண்ணுங்க, நீங்கள் பேசலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமளி ஜெனிஃபர். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. பாட்டுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலயும் மெலடி சாங்ஸ் ஒரு சிலருக்கு பிடிச்சதுன்னா பல பேருக்கு குத்து பாட்டு பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிப்பாங்க. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, சிலருக்கு பாட்டோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பாடலோட வரிகள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மட்டும்தான் பாட்டு பாடுறவங்களோட அந்த குரல் பிடிக்கும். இப்படி பாட்டு பாடுற எல்லாருமே பாடகர்கள் தான். ஆனா ஒரு சிலரோட குரலுக்கு மட்டும்தான் நம்ம அடிமையா இருப்போம். இப்பெல்லாம் பாடுறதுக்காக நிறைய போட்டிகள்லாம் இருக்கு. அதுலயும் தொலைக்காட்சிகள்ல பார்த்தோம்னா, பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் பாட்டு போட்டி வச்சு குழந்தைங்களை உற்சாகப்படுத்தி பரிசுகளும் கொடுத்துட்டு வர்றாங்க. இதுல ஒரு சில குழந்தைங்க பாடும் போதெல்லாம் ஒரிஜினல் சிங்கர் பாடியிருந்தா கூட இந்த அளவுக்கு பாடியிருக்க மாட்டாங்களோன்னு சொல்ற அளவுக்கு பாடுவாங்க. இப்படி நிறைய ஊர்கள்ல இருந்து பல குழந்தைங்க ஒரே மேடையில இருக்கும் போது அந்த கூட்டத்துல நமக்கு தெரிஞ்ச, அதுவும் நம்ம ஊரை சார்ந்த பெண் குழந்தையும் இருக்காங்கன்னா நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அப்படி கை நிறைய பரிசுகளை வாங்கலாட்டியுமே ஒரு பெரிய மேடையில தன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி தன்னோட திறமைய வெளிப்படுத்தி 13 வயசுலயே கடல் மகளுங்கிற பட்டத்தை வாங்கின ராமேஸ்வரம் புயல் காப்பகம் பகுதியை சேர்ந்த கென்லி சுஜா பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். மீனவ குடும்பத்தை சேர்ந்த அப்பா லூயிஸ் அம்மா சுஜியோட எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றவங்க தான் கென்லி சுஜா. 8 வயசுல இருந்தே இவங்க பாடுறதுல ஆர்வம் காட்டியிருக்காங்க. இதை கவனிச்ச இவங்களோட அம்மாவும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம பாடுறதுக்காக அவங்கள உற்சாகப்படுத்திருக்காங்க. அப்போதான் ராமேஸ்வரத்துல, அதாவது 2023 பாடகர்களை தேர்வு செய்யறதுக்கான நேர்காணல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 பேர் கலந்துகிட்ட இந்த நேர்காணல்ல தன்னோட திறமைய வெளிப்படுத்தி செலக்டும் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல நடந்த போட்டிகளையும் கலந்துகிட்டு பரிசுகளும் வாங்கியிருக்காங்க. இந்த போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு சங்கீத வகுப்புகள்லயும் கலந்துக்கல. இப்போ தன்னை இன்னும் மெருகேத்துக்கணுங்கிறதுக்காக கர்நாடிக் சங்கீதம் கத்துக்கிட்டு வர்றாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் சொல்வாங்கல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற கென்லி சுஜா தன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டும் பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு பல மேடைகள் ஏறி பாடிட்டும் வர்றாங்க. இன்னும் பல மேடைகள் ஏறி தன்னோட திறமையை வெளிப்படுத்தி தன்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு கென்லி சுஜாவையும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற அவங்களோட பெற்றோருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கென்லி சுஜா மாதிரியே திறமையான நிறைய குழந்தைங்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்கிட்ட இருக்கிற திறமைய கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய கென்லி சுஜா மாதிரியான குழந்தைங்களை நம்ம பார்க்க முடியும்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றியல். என் பேர் பிள்ளா பாலமுருகன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். இப்போ செல்லையில் நாங்கள் போனால் டைம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டைம்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு 1 தடக்கை 2 தடக்கை எப்படி ஏதாச்சும் எடுத்தோம். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா, நம்ம ஒன்றும் டீசல் கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்ற பார்க்காம கொண்டு இழக்கும், நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இழக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை கிளப்போனோம். கிளப்போனோம்னு பார்த்தா 6:30 வலை இழக்க முடிய எடுத்து கிளம்பிடுச்சு காற்று. காற்று போயெல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலை வேறு வலையை பிடிச்சி தான் ஆகணும். எப்படி அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் எப்படி நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு மலையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கையில் அங்கனாங்கன்னா இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படின்ட்டு அதனால் ஒன்றும் செய்யாது ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டியும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டு அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அதில் தப்பு இருக்க சான்ஸ் இல்லை. தீ இருக்கிற நாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசியங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு. ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதாவது அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அதை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்கில் இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாண்டி வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புல்லு அங்கினாங்கன்னு ஏத்திரம் போட்டு தானே, பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீத்தி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடி நம்ம இதுக்கு மேலே கிடையக்கூடாது, காற்று கடை சரியில்லை. அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. பொதுவா திருவிழாக்களா இருக்கட்டும், இல்ல சுப நிகழ்வுகளா இருக்கட்டும், இல்ல பிறந்தநாள் கொண்டாட்டங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொருளா இருக்கிறது இனிப்பு தான். ஏன்னா இனிப்பை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலயுமே நிறைய நெய் ஊத்தி ஒரு இனிப்பு பொருளை செஞ்சோம்னா அதோட சுவையே வேற லெவல் தாங்க. அந்த வகையில ஒரு ஸ்வீட் பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்வீட்டை பத்தி ஒரு தனி கதையே இருக்கு. ஒரு மகாராஜா ஆசைப்பட்டு கேட்டதால அவரோட அரண்மனையில இருக்கிற காக்கசூரா மட்டப்பாங்கிற சமையல் கலைஞர் தான் முதல் முதலா தன்னோட அரசருக்காக இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதோட டேஸ்ட் அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போகவே

அந்த ஊரோட பேரையே அந்த ஸ்வீட்டுக்கும் வச்சுட்டாங்க. ஆரம்பத்துல கர்நாடகா அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டுமே பிரபலமாக இருந்த இந்த ஸ்வீட்டு இப்போ இந்திய மக்கள் வாழ்ற எல்லா இடங்கள்லயுமே இப்போ பிரபலமாயிடுச்சு. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஆமாங்க, அந்த ஸ்வீட் தான் மைசூர் பாக்கு. இதுக்கு முதல்ல வச்ச பேரு நலபாக். ஆனா மைசூர்ல முதன் முதலா இது தயார் பண்ணதுனால இதுக்கு மைசூர் பாக்னு பேர் மாத்தினாங்க. ஆனா இப்போ இதோட பேரு மாத்திருக்காங்க. எப்படிதான் இதோட பெயரை மாத்தினாலுமே மக்களோட மனசுல இன்னுமே இது மைசூர் பாக்கா தான் இருக்கு. இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில நம்ம நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். தேவையான பொருட்கள் என்னலானா, கடலை மாவு ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க, நெய் ஒரு கப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், சர்க்கரை ஒரு 1.5 கப்பு, தண்ணி ஒரு 1/2 கப்பு. முதல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல கடலை மாவை போட்டு ஒரு 5 நிமிஷம் அதோட வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கணும். 1 கப்பு நெய்ய உருக்கி அதை ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல கடலை மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 கப்பு நெய்ய சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் அடிக்கனமான பாத்திரத்துல 1/2 கப்பு சீனிய சேர்த்துட்டு அதுல 1/2 கப்பு தண்ணி சேர்த்து மிதமான தீயில 1/2 கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கட்டி வராமலும் அடிபிடிக்காமலும் கலக்கணும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அடிபிடிக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம மீதி இருக்கிற நெய்யையும் விட்டு நல்லா கிளறி விடணும். நுரைச்சி வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு சதுர வடிவமா இருக்கிற தட்டிலயோ இல்ல பாத்திரத்திலயோ நம்ம ரெடி பண்ண மாவை ஊத்தி ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம தயார் பண்ண நினைச்ச மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா நெய் தடவி காற்று புகாத மாதிரி இருக்கிற டின்ல போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மைசூர் பாக்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல நம்ம கொஞ்சமா செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதிகமா செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். நம்ம பயன்படுத்துற நெய்ய பொறுத்து மைசூர் பாக்கு கிட்டத்தட்ட 20 நாள்ல இருந்து ஒரு சில மாசம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். இந்த மைசூர் பாக்க நம்ம சமூக ஊடகங்கள்ல கூட விற்பனை பண்ணிக்கலாம். இல்ல ஊர்கள்ல திருவிழா வருது, இல்ல பண்டிகைகள் வருதுன்னா அந்த நாட்கள்ல நம்ம அதிகமா செஞ்சு விற்பனையும் செஞ்சுக்கலாம். சின்ன சின்னதா பேக் பண்ணி உள்ளூர்கள்ல இருக்கிற இனிப்பு கடைகள்லயோ இல்ல மளிகை கடைகள்லயோ இல்ல பேக்கரிகள்ல கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். பண்டிகை நாட்கள்ல நம்ம சிறப்பு சலுகைகள் கொடுக்கும் அதிகமாகவும் விற்பனை செய்ய முடியும். இது செய்யறதுக்கு பொருட்களும் கம்மி, கொஞ்சம் நேரம் தான் ஆகுங்கிறதுனால வீட்டுல இருந்தே சிறு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த தொழில செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.

0: நான்கில்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. எதுக்காக நேதல் பெண்ணை நிகழ்ச்சிக்காக. எப்பவுமே தங்களை அழகா வச்சிருக்கணுங்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. நகத்துக்கு நெயில் பாலிஷ் போடுறதா இருக்கட்டும், ஐலைனர் போடுறதா இருக்கட்டும், இல்ல லிப்ஸ்டிக்கு, கண்ணுக்கு மை போடுறதா இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன செயல்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படித்தான் கையில வைக்கிற மெகந்திக்கும். என்னதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மருதாணி வந்திருந்தாலுமே இப்ப வரைக்கும் அதை அரைச்சி வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல கடையில ரெடிமேடா வாங்கி கையில வைக்கிறதா இருக்கட்டும், பெண்கள் அதுல அதிகமான ஆர்வம் காட்டுவாங்க. வட மாநிலத்துல மெகந்தி போடுறது வழக்கமானதாவே இருந்தாலுமே தமிழ்நாட்டிலயும் இப்போ அதிகமா பெண்கள் இதுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 3 வயசு குழந்தை கூட அம்மா கிட்ட வந்து அம்மா எனக்கும் மருதாணி வச்சு விடுங்கமான்னு சொல்ற அளவுக்கு பிடிச்சு போச்சு. இப்படி எல்லாரோட மனசுலயுமே இந்த மருதாணியை வச்சா உடல் குளிர்ச்சியா இருக்குங்கிறத தாண்டி நம்மளோட கை அழகா இருக்குங்கிற எண்ணமும் தான். இப்படி ஆசை ஆசையா போட்ட மெகந்திய அடுத்த நாளே அவசர அவசரமா அழிக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நார்மலாவே நம்ம கையில இருந்து மெகந்தி அழிஞ்சு போறதுக்கு 10 நாள் ஆகும். இப்ப வேலைக்கு போகணும் இல்ல ஸ்கூலுக்கு போகணும்னு உள்ள குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாளே அதை அழிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் தான் சொன்னேன்ல நீ கேட்டியா மருதாணி வச்சுக்காதன்னு, இப்ப உங்க டீச்சர் கிட்ட என்ன சொல்லுவேன்னு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு இனிமேல் மெகந்தியே போட வேண்டான்னு நம்ம முடிவை எடுக்கிற அளவுக்கே நம்மள பேசி காயப்படுத்திடுவாங்க. அப்படி கஷ்டப்படுற பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இனிமே அந்த கஷ்டம் வேண்டாம். ஏன்னா நம்ம எப்ப நினைச்சாலும் மெகந்தி போட்டுக்கலாம், வேண்டானா அழிச்சுக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். கையில மெகந்தி போட்டுட்டோம், அதை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல எலுமிச்சாறு 1/2 கப் எடுத்து 2-3 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து ரெண்டையும் நல்லா விழுது போல கலக்கிட்டு 15 நிமிஷம் கையில தடவிட்டு மெதுவா அதை தேய்ச்சிக்கணும். அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணில கழுவி பாருங்க, ஆச்சரியம் தெரியும். ரெண்டாவதா தக்காளி சாறு. இந்த தக்காளி சாறுல சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதால இது மருதாணியோட கலரை நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னா நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து சின்ன சின்ன துண்டு துண்டா நறுக்கி அதுல சார் எடுத்துக்கணும். அந்த சாரை மெகந்தி போட்ட இடத்துல தடவிட்டு அதுக்கு மேல எலுமிச்சாறை சேர்த்து நல்லா தேய்க்கணும். இத திரும்ப திரும்ப 15 நிமிஷம் பண்ணிட்டு கைய கழுவிட வேண்டியதுதான். மூணாவதா சக்கரை அப்புறம் தேங்காய் எண்ணெய். 2 டீஸ்பூன் சக்கரையும் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம கை அப்புறம் கால்ல மெதுவா தடவிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மசாலா செஞ்சுட்டு வெதுவெதுப்பான தண்ணில கழுவிட வேண்டியதுதான். நாலாவதா இது எல்லாமே செய்ய முடியலன்னா இருக்கவே இருக்கு உப்பு தண்ணி. இதத்தானே முதல்ல சொல்லிருக்கணும்னு சொல்றீங்களா? சரி சொல்றேன். 1 வாளில வெதுவெதுப்பான நீரை எடுத்து அதுல 5 ஸ்பூன் உப்பு போட்டு 20 நிமிஷம் கையையும் காலையும் தண்ணீர நனைச்சி மாறி மாறி காய வைக்கணும். உப்பு தண்ணி இறந்த சரும செல்களை நீக்கி புது சருமத்தை தர்றதால உடனடியாவே நம்ம இந்த மாற்றத்தை பார்க்க முடியும். அப்புறம் என்ன, இனி எப்ப வேணாலும் நம்ம நினைச்ச நேரத்துல மெகந்தி போட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்பாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. ஜீவனாம்சம் இந்த வார்த்தையை நம்மள பல பேர் கேட்டிருப்போம், சிலர் கேட்டிருக்க வாய்ப்பில்ல. இந்த வார்த்தையை அதிகமா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல திரைப்படங்கள் அதிகமா பாக்குறவங்க, சமூக ஊடகங்கள்ல அதிகமா இருக்கிறவங்க, இவங்க தான் அதிகமா பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எல்லாம் ஜீவனாம்சம் வந்து எப்பவாச்சுதான் ஒருக்கா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த ஜீவனாம்சம்னா என்ன, எந்த சிச்சுவேஷன்ல இது கொடுப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படுற ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா அவங்க விவாகரத்து கேட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. இந்த விவாகரத்து வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தன்னை தானே பராமரிக்க முடியாத ஒரு ஆணா இருக்கலாம், இல்ல ஒரு பெண்ணா இருக்கலாம், இல்ல பெற்றோராவும் இருக்கலாம். இவங்களுக்கு நீதிமன்ற உத்தரவுபடி கொடுக்கப்படுற ஒரு பணம் தான் ஜீவனாம்சம். அதாவது விவாகரத்துக்கு அப்புறம் கணவரால மனைவி இல்ல அவங்களோட முன்னாள் மனைவிக்கோ கொடுக்கிறது. ஒரு சில நேரங்கள்ல இது குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும்

அவங்களோட வாழ்க்கை தரத்தை பராமரிக்க தான் இந்த ஜீவனாம்சம் கொடுக்கப்படுது. இந்த ஜீவனாம்சம் எப்படி கொடுப்பாங்கன்னா, பொதுவா கணவர் இல்ல மனைவியோட வருமானம், அவங்க கிட்ட இருக்கிற சொத்து, சமூகத்துல அவங்களோட நிலை, அப்புறம் அவங்களோட வயசு, அவங்களோட ஆரோக்கியம், அப்புறம் குழந்தைங்களோட செலவு, இத பொறுத்துதான் கொடுப்பாங்க. ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்காக தனிப்பட்ட முறையில எந்த ஒரு சட்டமே கிடையாது. இந்த திருமண சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட அடிப்படையில தான் இந்த ஜீவனாம்சம் கொடுக்கப்படுது. இந்த ஜீவனாம்சத்திலேயே ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு இடைக்கால ஜீவனாம்சம், இன்னொன்னு நிரந்தர ஜீவனாம்சம். இந்த இடைக்கால ஜீவனாம்சம்னா விவாகரத்து கேட்டிருப்பாங்க, ஆனா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும். அப்படி நடக்கும் போது அந்த நேரத்துல அவங்களோட தேவைகளுக்காக கொடுக்கிறது தான் இடைக்கால ஜீவனாம்சம். விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கிறது தான் நிரந்தர ஜீவனாம்சம். மொத்தத்துல ஜீவனாம்சங்கிறது விவாகரத்துக்கு அப்புறம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்க கூடாது, ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும், கவலை இல்லாம குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறதுக்காக சட்டபூர்வமா கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவிதான் இந்த ஜீவனாம்சம். விவாகரத்து எந்த சூழ்நிலையில நடக்குதுன்னு சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அது நடக்காம ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிதலோடு இருந்தோம்னா திருமண முறிவுங்கிறது இங்கே தேவையே படாது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தம்பி வணக்கம்ப்பா. என் பேர் செல்வகுமார். ஆனால் எல்லோரும் பசங்க போனால் எனக்கு தேவானு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் கூட தொழில் பழவலை. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்கணும்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலை இழக்கிறதுலேருந்து கம்புதாங்கிறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவனோட அவன் தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் 2 பேர் தான் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் பொடு வச்சுட்டா அந்த கம்பு எடுத்து நான் நினச்சி பார்க்க போட்டுருவான் மண்டையிலேயே. இப்போ அழுகிட்டு தான் அவனை இழக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழிலுக்காரன். எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிடக்கிற வத்தையை வந்து தெற்க கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வத்தைக்கு வந்து விரிவு இருக்காது. லேசாக பத்தாருக்கு வந்தாலுமே வத்தை தாழ்றாப்புல அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு, இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடி வர, பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்துக்கலாம் வத்தை சும்மா அமட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நான் என்ன செய்கிறேன், அமட்டாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அந்த வத்தை மேலே பழவாயிலேருந்து நடந்து வரேன். நடந்து வத்தை பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்போ வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்தது காரணம்னா என்னன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்கெல்லாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனுஷன் நினச்சா கூட எனக்கு என்ன அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் எழுந்துட்டாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை. வத்தை பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிக்கிட்டு நீஞ்சி கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தவக்கமான தான் அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீங்கிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு 17 வயசு இருக்கு நடந்தது. என்ன வந்து காப்பாற்றிருக்கேன், அவன் தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தானே. இல்லை வீட்டில் அவனாம் அடி வாங்குவான், அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை என்ன அனுப்பியிருப்பாப்புல. அது எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயந்தேன். நன்றியப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அங்காடி திரு மற்றும் மதராசப்பட்டினம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று அங்காடி திரு மற்றும் மதராசப்பட்டினம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அங்காடித்தெரு மற்றும் மதராசப்பட்டினம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் அல்சர், அதாவது வயிற்றுப்புண் வருவதற்கான அறிகுறிகள் மற்றும் அதை தீர்க்கும் சிகிச்சை முறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சாந்தமேனன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: வணக்கம், நான் டாக்டர் சாந்தமேனன். இந்த அல்சர்ன்றது எங்களோட சமீபாண்ட தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்போ இந்த சமீபாண்ட தொகுதியில் சில இடங்களில் தான் இந்த அல்சர் உருவாக போகுது. முதல்ல அல்சர்ன்றது எதுக்குரிய தமிழ் வந்து புண், காயம். ஆகவே இந்த சமீபாண்ட தொகுதியில் எங்கேயோ சில இடங்களில் இந்த புண், காயங்கள் உருவாக போகுது. ஸோ இதே பொதுவாக எந்தெந்த இடங்களில் இந்த அல்சர் உருவாகலாம் என்று பார்த்தால், ஒன்று வந்து முக்கியமாக இந்த இரப்பை என்ற பகுதி, அடுத்தது வந்து சிறுகுடல், முன் சிறுகுடல் என்ற பகுதி, அடுத்தது வந்து இந்த களமன்ற பகுதி. களமன்றது எங்களோட வாய்க்குழியிலிருந்து இந்த இரப்பை வரையான ஒரு குழாய் மாதிரியான அமைப்பு. இந்த மூன்று பகுதிகளும் தான் பொதுவாக அல்சர் உருவாகக்கூடிய பகுதிகள். பொதுவாகவே அல்சர் என்ற ஒரு விஷயத்து கூட உங்களுக்கு சொல்றதால இது தெளிவாக விளங்கும். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு இடத்திலையும் அல்சர் விரைக்குள்ள அதனுடைய அறிகுறிகளில் சிறிய சிறிய வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்போ நான் இங்கே தெளிவுபடுத்துகிற விஷயங்களை வச்சுக்கொண்டே உங்களுக்கு எந்த பகுதியிலும் உங்களுக்கு அல்சர் வந்திருக்குது, அது என்ன காரணத்தால் வரலாம் என்ற விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பொதுவாக அல்சர்ன்றது ஒரு உடனடியாக ஏற்படுற ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு நீண்ட காலமாக சைலண்டாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயற்பாடு. அப்போ எங்களுக்கு இந்த அல்சருக்கான அறிகுறிகள் வருகிறது என்றால், அது ஏற்கனவே இந்த அல்சர் எங்களுக்கு உருவாகி அந்த பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கிட்டு தான் அது உண்மையான விஷயம். சில நோயாளிகள் விரைக்க அவைகளுக்கு உங்களுக்கு அல்சர் எவ்வளவு காலம் இந்த அறிகுறிகள் இருக்குன்னு கேட்டால், சிலர் கொஞ்சம் கால பகுதி மட்டும் சொல்லிவிடும், சிலர் வந்து ஒரு நீண்ட காலமாக இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து வந்து போடுறது மாதிரி சொல்லிவிடும். அப்போ இந்த அல்சர்ன்றது வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு அலர்ச்சியாக வந்துட்டு போகிற தன்மையாகவும் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் இது வந்து ஒரு நீண்ட காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு செயற்பாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். முதலாவதாக நாங்கள் இந்த இரப்பையில் ஏற்படுற அல்சரை பற்றி பார்ப்போம். இரப்பை என்றது என்ன? நாங்கள் இந்த உணவு எடுத்த பிறகு இந்த களமன்ற இந்த குழாய்க்கால உணவு போய் இந்த இரப்பையில் தற்காலிகமாக சேமிக்கப்பட்டு அங்க சமிபாடு நடக்கும். ஏன் ஒரு உணவு சமிபாடு நடக்கணும்? நாங்கள் சாப்பிடக்குள்ள அதில் கார்போஹைட்ரேட் இருக்கும், புரதம் இருக்கும், கொழுப்பு இருக்கும். இதை அப்படியே தனியே எங்களோட உடம்பு அப்படியே முழுமையாக அகத்துறிஞ்சு எடுக்க மாட்டது. அப்போ இந்த கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் அது குளுக்கோஸாக மாறணும், அதே மாதிரி புரதமாக இருந்தால் அமினோ ஆசிட்டாக மாறணும், கொழுப்பு இருக்கும்னு சொன்னால் கொழுப்பு அமிலம் கிளிசரோலாக மாறணும். இப்படி மாறின பிறகுதான் உடல் அதை அகத்துறிஞ்சு உள்ளுக்கு எங்களோட உடலுக்கு எடுக்கும். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய இடம் வந்து இந்த இரப்பையில் நடக்க வேண்டும். அப்போ இரப்பையில் இந்த உணவு மாற்றம் நடக்கிறதுக்கு சில சுரப்புகள் தேவையாக இருக்கும். அந்த சுரப்புகள் தான் முதலாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்று சொல்கிறது. இது வந்து மிகவும் ஒரு அமிலத்தன்மை செறிவான ஒரு அமிலமாக இருக்கும். அதே மாதிரி மேலதிக அந்த சமிபாடு நடக்கிறதுக்காக சில சமிபாட்டு நொதியங்களும் சுரக்கப்படும். அப்போ இந்த இரப்பையை பொறுத்தவரையும் அமிலம் மிகவும் ஒரு பவர் கூடிய ஒரு அமிலம் சுரக்கப்படும், அதை விட சமீபாட்டு நொதியங்கள் எல்லாம் சுரக்கப்படும். இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணித்தான் இங்கே சமீபாட்டு செயற்பாடு நடக்கும். அப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு தெரிய வேணும், இந்த சுரக்கப்படுற நொதியங்களால் எங்களோட இரப்பை பாதிக்கக்கூடாது. எங்கள்ட இரப்பையிலையும் புரதங்கள் இருக்குது, கொழுப்பு இருக்குது, ஆகவே அந்த பையில் வந்து பாதிப்பு வந்துடக்கூடாண்டபடியால் அதுக்கு ஒரு பாதுகாப்பு படைகள் இருக்கும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன்.
0: வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன். லேட்டஸ்ட் திரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு வயதுக்கு கடலுக்கு போனேன். தூண்டிக்கு போனோமா, இற பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இற பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இற பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இறை மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம்னு சொல்லிட்டு இலக்கிட்டோம். இலக்கி முடிய அவ்வளோதான் காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ண தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீடு வச்சு போகிறோம். ஸ்பீடு வச்சா போட்டு ஓடைய மாட்டேங்குது. ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கே எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு கம்ப எடுத்து கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடான்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும் போது நான் கயத்துக்கு அந்த சைடு நிற்கவும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதெல்லாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கைகாலும் ஓடலை, ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்தின கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான். அதோட என்ன பண்ண,

0: ஐயோ கயிறே பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு கயத்தே பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு, போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல, கை காலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு நாலாட்டம் தூக்கி விழுந்துருப்பேன். அஞ்சாவது நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கை காலெல்லாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் ஒரு உள்ளக்க எத்தனை உள்ளக்க ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன், போட்டு அமைக்கிட்டா அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்திலே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன் என் உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருக்கு கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிட்டேன். நான் படுத்துட்டேன், கண்ணை முடியே இருந்தேன், கலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மிச்சமானால அதோட எப்படியோ கரையும் சேரவும் வீட்டுக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ஷர்ட் பைக்கு காரு ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் அல்சர், அதாவது வயிற்றுப்புண் வருவதற்கான அறிகுறிகள் மற்றும் அதை தீர்க்கும் சிகிச்சை முறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சாந்தமேனன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பொதுவாக இந்த மியூக்கஸ் என்ற ஒரு பாதுகாப்பு படுதான் இந்த இறப்பையின் உட்பகுதியில் இருக்கும். அப்ப இந்த அசிப் வந்தாலோ அல்லது இந்த சமிபாட்டு நொதியங்கள் வந்தாலோ இது உணவைத்தான் சமிபாடையை செய்யுமே ஒழிய அது இந்த பாதிப்பையும் இந்த இறப்பையில உருவாக்காது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால இந்த அமிலச்சுரப்பு அதிகரித்து கொண்டு போற நிலை அல்லது இந்த பாதுகாப்பு படையில பாதிப்பு ஏற்படுற நிலை உருவாகினால் இந்த சமநிலை ஒன்று இருக்கும். இது ரெண்டுக்கும் நிலையில் இந்த சமநிலை குழப்பம் ஏற்பட்டால் தனங்களுக்கு இந்த அல்சர் உருவாக போகுது. இந்த சமநிலை குழப்பம் எப்படி உருவாகலாம், இதுக்கு முக்கியமான காரணி யாரென்று பார்த்தால் இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற ஒரு வகையான பாக்டீரியா. எங்களுக்கு அல்சர் உருவாக்குறதுல மிகவும் முக்கியமான ஒரு காரணியா இருக்கிறது தான் இந்த பாக்டீரியா. பொதுவாக இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா எப்படி எங்களுக்கு தொற்றுதல் அடையலாம் என்று பார்த்தால், இந்த தொற்றுதல் அடைந்த நீரை நாங்கள் குடிக்கிறதால தான் பொதுவாக இது தொற்றுதல் அடைய போகுது. இது தொற்றுதல் அடைஞ்ச உடனே எங்களுக்கு அல்சர் அறிகுறிகளை உருவாக்காது. சில பல வருட கணக்கில் இது எந்த அறிகுறியும் காட்டாமலே இந்த இறப்பை பகுதிக்குள்ள இருக்கலாம். இருந்து இது என்ன செய்யும், இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அசிட் சுரப்புக்கும் அமிலச்சுரப்புக்கும் இந்த படைகள் ஒரு பாதுகாப்பு படைகளுக்கு இடையிலான இந்த பேலன்ஸை குழப்புற செயற்பாட்டை இந்த பாக்டீரியாக்கள் செய்யும். இதனால என்ன செய்யும் என்றால் அதிகளவான அசிட் சுரக்கிற நிலை ஏற்படலாம். அதே நேரம் அந்த அசிட்டால இந்த பாதுகாப்பு படைகள் மியூக்கஸ் படை, இதுல முக்கியமாக பாதுகாப்பை கொடுக்கிறது இந்த மியூக்கஸ் படை, பைகார்பனேட், புரோஸ்டாகிளாண்டின் என்ற வகையான சில பாதுகாப்பு செயற்பாடுகள் இருக்கும். அந்த பாதுகாப்பு படையில ஒரு வீக்னஸ் ஏற்படுறது, அது நலிவடைஞ்சு போறதால தான் எங்களுக்கு அல்சர் உருவாக போகுது. இந்த இறப்பையில் அல்சர் உருவாகிற ஆரம்ப நிலையை நாங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். கேஸ்ட்ரைட்டிஸ் என்றால் ஒரு இறப்பையின் உட்பகுதியில் வர ஒரு மெல்லிய அழற்சி நிலை. இந்த அழற்சி நிலை வந்து எங்களுக்கு இந்த அறிகுறிகளை உருவாக்கும். நெஞ்சுக்கு கொஞ்சம் எரிகிற மாதிரி, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரியான தன்மைகளை உருவாகும். ஆனால் நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம், இந்த ஆரம்பிலேயே கவனிக்காமல். இது நீண்டு கொண்டு போன பிறகுதான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்ற நிலை தான் கேஸ்ட்ரிக் அல்சர் என்று சொல்லி, இந்த அழற்சி தொடர்ந்து நீண்ட காலமாக அழற்சியாக இருந்து கொண்டு வரைக்க எங்களுக்கு அது புண், கேஸ்ட்ரிக் அல்சர் என்ற புண்ணை உருவாக்கும். இந்த புண் தான் எங்களுக்கு அந்த கடுமையான அல்சர் அறிகுறிகளை உருவாக்கக்கூடியது. முக்கியமாக நாங்கள் இந்த இறப்பையில் அல்சர் விலைக்குள்ள என்னென்ன அறிகுறிகள் வேணும்னு பார்த்தால், அதுதான் முக்கியமாக எங்களுக்கு ஒன்று பசி எடுக்காது. உணவு ஒரு கொஞ்சத்தை எடுத்த உடனேயே எங்களுக்கு அதுக்கு மேலே உணவு எடுக்க முடியாத நிலை ஏற்படுறது. ஒரு கொஞ்சம் உணவு எடுத்து பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி நாங்கள் உணவு எடுக்க வேணும் போல ஒரு உணர்வு ஏற்படுறது. இந்த உணவை எடுத்த உடனே எங்களுக்கு இந்த நெஞ்சுக்கு எட்டுகிற தன்மை அதிகமாக உருவாக்குறது. இந்த இறப்பையில் புண் உருவான பிறகு இந்த இறப்பை புண் அப்படியே இன்னும் மிகவும் பாதிப்புகளை உள்ளாகி கொண்டு போகிறதுக்குள்ள இந்த இறப்பையின் சுவர் துளைச்சு அந்த அதுக்கூடாக உணவு வெளியேறக்கூடிய நிலை வரையும் இந்த பாதிப்புகள் போகலாம். அதை வந்து பெர்ஃபோரேஷன் என்று சொல்லுவோம். பெர்ஃபோரேஷன் ஏற்படுற தன்மை, அதாவது துளை ஏற்பட்டு அந்த நாங்கள் சாப்பிட்ற உணவு அதுக்கூடாக வயிற்றுக்குழிக்குள்ளே போய் மிகவும் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை கூட இது உருவாக்கலாம். ஆகவே அல்சர் என்றது நாங்கள் சாதாரணமாக இந்த நெஞ்செரிச்சல் போன்ற இந்த அறிகுறிகளோடு உள்ள ஒரு விஷயமாக மட்டும் இருக்க இல்லாது, இது சர்ஜிக்கல் எமர்ஜென்சி, உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு எமர்ஜென்சியான ஒரு நிலைக்கு கூட எங்களை தள்ளக்கூடியது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இந்த இறப்பையில் ஏற்படுகின்ற இந்த அல்சர் தன்மை வந்து எங்களுக்கு முன் சிறுகுடலையும் ஏற்படலாம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம், புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
1: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் அல்சர், அதாவது வயிற்றுப்புண் வருவதற்கான அறிகுறிகள் மற்றும் அதை தீர்க்கும் சிகிச்சை முறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சாந்தமேனன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: இந்த முன்சுருடல் அல்சர் தன்மை ஏற்படக்குள்ள என்ன வித்தியாசம் ஏற்படும் சொன்னா, அறிகுறியில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அப்படி என்றால், இடப்பையில அல்சர் இருக்கைக்குள்ள நாங்கள் உணவை எடுத்த உடனே எங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல் அறிகுறிகள் ஏற்படும். அதே மாதிரி முன்சுரு உடல்ல இருக்குமான்னு சொன்னா, உணவு எடுத்த உடனே அறிகுறி ஏற்படாது. உணவு எடுத்து ஒரு 2 மணித்தியாலங்கள் கழிஞ்ச பிறகுதான் இந்த வயிற்று வலி எடுக்கிறதோ, வயிற்றுக்கு எரியறதோ, அல்லது வயிற்று ஊதல் ஏற்படுறதோ, அப்படியான பிரச்சனைகளை உருவாக்கும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அல்சர் வந்து இடப்பையில இருக்குதா முன்சுரு உடல்ல இருக்குதான்றத ஓரளவு சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த முன்சுரு உடல்ல அல்சர் இருக்கைக்குள்ள நாங்கள் உணவு எடுத்து ஒரு 2 மணித்தியால வலி ஏற்படும் என்று பார்த்தாங்க. அப்படி அந்த வலி ஏற்படுற டைம்ல நாங்கள் பசிக்கிற மாதிரி இருக்கின்ற உணவு எடுத்த உடனே அந்த வலி குறைவடையும். ஆகவேதான் இந்த டியோடினல் அல்சர் வந்து முன்சிறு உடல்ல அல்சர் உள்ளாக்கள் வந்து அவை வயிற்று வலி இருக்கிற டைம் உணவு எடுத்த உடனே அந்த வயிற்று வலி குறைவடையும். அதால அவை என்ன செய்வினோம்னா, அடிக்கடி உணவு எடுப்பினோம். இந்த அல்சரால் ஏற்படுற பெயினை குறைக்கிறதுக்காக அடிக்கடி உணவு எடுப்பினோம். இப்படி அடிக்கடி உணவு எடுக்கிறதால அவையோட உடல் எடை அதிகரித்து கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இடப்பையில பொண்ணுள்ளாக்கள் அவைகள் உணவு எடுத்த உடனே கொஞ்சம் உணவுக்கு மேல எடுக்க இல்லாத நிலை இருக்கும். அதே மாதிரி உணவு எடுத்த உடனே இந்த வயிற்று வலி ஏற்படுறதால அவை உணவை பெருசா எடுக்க மாட்டினம். அவை கொஞ்சமா உணவு எடுத்துக் கொண்டிருக்கிறதால அவைகளுக்கு உடல் எடை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆகவே இந்த அல்சர் இருந்தால் உடல் எடை அதிகரிப்பும் ஏற்படலாம், உடல் எடை குறைவும் ஏற்படலாம். அடுத்த அல்சர் ஏற்படக்கூடிய இடம் இந்த களம் என்று சொல்ற இந்த குழாய் பகுதி. இதை நாங்கள் அசிட் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த நாங்கள் உணவு எடுத்த பிறகு இந்த உணவு இறப்பைக்கு வந்துடும். இந்த இறப்பைக்கு வந்த உணவு திருப்பி மேல் நோக்கி போகாமல் தடுக்கிறதுக்காக அந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்க்டர் என்று சொல்லுவோம், ஒரு சுருக்கி தசைகளாலான ஒரு வால்வ் ஒன்று இருக்கு. இந்த வால்வில் ஏதாவது வீக்னஸ் ஏற்பட்டால், அதாவது தளர்வு நிலை ஏற்பட்டால், இந்த இறப்பையில் இருக்கிற உணவு, சமீபாட்டு நொதியங்கள், இந்த அசிட்டோடு எல்லாம் சேர்ந்த பிறகு திருப்பி மேல் நோக்கி தள்ளப்பட்டு போனால் தான் எங்களுக்கு இந்த ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் என்று சொல்லி இந்த களத்தில் அல்சர் உருவாகிற தன்மை ஏற்படும். இது ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகளை காட்டும் என்றால், ஒன்று உணவு எடுத்த பிறகு இந்த உணவு எரிஞ்செறிஞ்சி மேல நோக்கி வாரது. அதே நேரம் நாங்கள் உணவு எடுக்க இந்த உணவு இங்கே தடக்கி தடக்கி போற மாதிரி இருக்கும், அல்லது நீர் குடிச்சு குடிச்சுத்தான் இந்த உணவு எடுக்க வழியில் ஏற்படுறது. தொண்டையில வந்து எரிகிறது, சில ஆகலாம் இந்த நெஞ்சிலிருந்து தொண்டை வரைக்கும் எரிச்சல் ஏற்படுறது, அல்லது நாங்கள் தூங்கிட்டு எழும்பேக்கே இந்த சரியான தொண்டை வலி இருக்கிறது, அல்லது குரல் அடைச்சு போறது, அல்லது இந்த வாயில ஒரு அமில சுவை இருக்கிறது, இப்படியான தன்மைகளை இது உருவாகும். நீண்ட கால பாதிப்பு எடுத்து நாங்கள் பார்க்க, இந்த மூன்று உடல்ல வார அல்சர் பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்காமல் இருந்தாலும், இந்த இறப்பையில வார அல்சர் வந்து நீண்ட காலமாகவே இருந்து வர்ற பட்சத்தில் இது அந்த இறப்பையில கேன்சர் உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஆசையிலே காக்கையடா, அலைவதிலே கழுதையடா, காசில்லாத வேளையிலே கடவுளுக்கே பூசையடா. தந்திரத்தில் நரிகளடா, தன்னலத்தில் புலிகளடா, அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா.

வனத்திலே விட்டு விட்டால் மிருகம் எல்லாம் வரவேற்கும். வனத்திலே விடுவதற்கு வால் மட்டும் இல்லையடா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM.

0: 90.4 இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் அல்சர் அதாவது வயிற்றுப்புண் வருவதற்கான அறிகுறிகள் மற்றும் அதை தீர்க்கும் சிகிச்சை முறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சாந்தமேனன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: அதே மாதிரி இந்த களமன்ற இந்த குழாயில ஈசோவேகஸ்ல உருவாகிற அல்சரம் வந்து நீண்ட கால அடிப்படையில பரோட் ஈசோவேகஸ் என்று சொல்லி அது ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அதுல இருக்குது. இந்த அல்சர் உருவாகிறதுக்கு முக்கியமான முதலாவது காரணமாக நாங்கள் பார்த்தது ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா. இல்ல ரெண்டாவது முக்கியமான காரணமாக பொதுவாக இருக்கிறது வந்து NSAIDs என்ற நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த வலி நிவாரணி மாத்திரைகள். பொதுவாக பலர் தொடர்ச்சியாகவே இந்த வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருப்பினர். உதாரணமாக சொல்ல போன இந்த ஆஸ்பிரின், ஐபிப்ரூஃபன், நாப்ராக்சின், மெஃபினமிக் ஆசிட், இப்படி பல வகையான இந்த மாத்திரைகள் இருக்குது. அதே போல சில ஸ்டீராய்ட்ஸ் என்று சொல்லுவோம், இந்த பிரிட்னிசோலோன், டெக்ஸாமெதசோன், இப்படியான மருந்துகளை தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கும் முக்கியமாக இந்த அல்சர் உருவாகும். இந்த வலி நிவாரணிகளால அல்சர் மட்டும் இல்லை, கிட்னி பாதிப்பு அதிக அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே வலி நிவாரணிகளை நீங்கள் வைத்தியத்தை ஆலோசனையை வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலப்போதைக்கு மட்டும்தான் பாவிக்கணும். இப்படி தொடர்ந்து பாவிக்கிறதால இந்த பிரச்சனை ஏற்படும். ஆகவே அல்சர் இருந்தால் முதலாவது நீங்கள் இந்த வலி நிவாரணிகளை வந்து பாவிக்கிறத கட்டுப்படுத்திக் கொள்ள வேணும், அல்லது இதுக்கு மாற்றீடான வலி நிவாரணிகளை நீங்கள் பாவிக்க வேணும். அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்து இந்த ரிஃப்ளெக்ஸ் இசோவைட்டில் எரிஞ்செரிஞ்சு மேலே வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தால், ஒன்று வந்து நாங்கள் சாப்பிட்ட உடனே தூங்க போறது. சாப்பிட்ட உடனே நாங்கள் ஃபிளட்டாக தூங்கின உடனே இந்த வயிற்றில் ஒரு அமுக்கம் ஏற்பட இந்த உணவு மேல் நோக்கி தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் எப்பவும் உணவு எடுத்து ஒரு 2-3 மணித்தியாலங்கள் கழிந்த பிறகுதான் தூங்க போகணும். அடுத்த ஒரு காரணம் வந்து ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாக இருக்கிறது. ஸோ உடல் எடை அதிகமாக இருந்தாலும் இந்த வயிற்றில் ப்ரெஷர் அதிகரித்து இந்த உணவு மேல் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு, அதை விட பிரெக்னன்சி கர்ப்பவதிகளையும் அதே பிரச்சனை ஏற்படலாம். இதை விட இந்த ஆல்கஹோல், ஸ்மோக்கிங், இது ரெண்டும் வந்து இந்த வால்வை வந்து கொஞ்சம் இளக்கமடைய செய்து இந்த உணவு மேல் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட சாக்லேட், கேஃபீன் போன்றவற்றை எடுக்கிறதும் இந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. ஆகவே நீங்கள் இப்படியான அறிகுறி இருந்தால் எந்தவரையும் இப்படியான உணவுகளை தவிர்த்து கொண்டுதான் சிகிச்சையையும் பெற்றுக்கொள்ளணும். இப்ப நாங்கள் சிகிச்சைகளுக்கு வருவோம். சிகிச்சைகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு வடிவா தெரிய வேணும், அல்சருக்கான சிகிச்சை முறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. சாதாரணமாக எங்கட உடலின் தோல்ல ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டால் அது மாறுவதற்கு, ஆறி போறதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் அதுக்கு மருந்து போட வேணும் என்று தெரியும். ஆனால் எங்களுக்கு குடல்ல வந்து அல்லது இந்த சமிபாட்டு குழாயில இந்த தொகுதியில இறப்பையா இருக்கலாம், முன்சுருள்ள இருக்கலாம், இல்ல இந்த கலர்மா இருக்கலாம், இந்த பகுதிகளில் காயம் ஏற்படுறதுதான் அல்சர். அப்படி ஏற்பட்டால் அதுக்கு கொஞ்சம் கூடின காலம் நாங்கள் மருந்து பாவிக்கப்படும். சிலருக்கு இது விளங்குறதில்ல. பொதுவாக இந்த அல்சருக்கான மருந்து பாவனைகளை எடுத்துக்கொண்டோம்னா சிலர் என்ன செய்வினம்னு சொன்னால், நெஞ்சு கேரியதுன்னு சொன்னால் உடனே ஓடி போய் அல்சர் பாணியை வேண்டி குடிப்பினம், 2 தரம் குடித்த உடனே எரிவு நின்றுடும், அப்படியே விட்டுருவினம், திருப்பி அடுத்த பெரியவிறதோ அப்போ குடிப்பினம், திருப்பி எப்போ வருவதோ அப்போ குடிப்பினம், அல்லது சிலர் வந்து தொடர்ந்து எரிவு இருக்கும், ஆனால் இந்த அல்சர் பாணியை மட்டும் தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருப்பினம். ஒரு வகையான ஆக்கள். இன்னொரு வகையான ஆக்கள் என்ன செய்வினா, தொடர்ந்து இந்த பொதுவாக இந்த ஒமிப்ரசோல் அல்லது இப்படியான இந்த அல்சருக்கு பாவிக்கிற டேப்லெட்டுகளை தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டே இருப்பினம். கொஞ்ச காலம் போடுவினம், பிறகு விடுவினம், திருப்பி அறிகுறி இருக்க போடுவினம், அல்ல வேண்டி வீட்டில் வச்சுக்கொள்ளுவினம். அந்த அறிகுறி இருந்தால் அன்றைக்கு போடுறது, மற்ற நாள் போடுற இல்லை, இப்படியே பார்த்தா நீண்ட காலமாக போட்டுக்கொண்டே இருப்பினம். சிலர் வந்து தொடர்ச்சியாக இதே மருந்துகளை பல வருஷ கணக்கில் பாவிக்கிறார்களும் இருக்கணும். அல்சருக்கான மருந்துகளை பொறுத்தவரையும் இந்த ஆன்டாசிட்ஸ் சொல்ற பாணிகள் வந்து ஒரு நாளும் அல்சரை குணமாக்காது. அது வந்து இந்த அமிலம், இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற அமிலத்தை நடுநிலையாக்கி அதன் தன்மையை குறைச்சி விடுற செயற்பாடு செய்கிறதை அன்றி இந்த ஏற்பட்ட அந்த அல்சரை வந்து குணமாக்காது. ஆகவே நீங்கள் அல்சர் பாணியை குடிச்சு அல்சர் குணமாகும்ன்றது சாத்தியமே இல்லை.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் எஃப்எம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுகிறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசில் என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து ஒரு 3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியாக்கரை சேதாப்பட்டணம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் ஒரு 3 மாதம் ஈஸ்டர் டேத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பழச்சி கொஞ்சம் வீராண்டிப்பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிருவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். 3 மாதம் அந்த கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டிப்பட்டினம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9, 9 மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9 மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பாமல்ல தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா

0: ஏதாப்பட்டணும், அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியக்காரா போயிடுவோம். அதுலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்கள ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம், 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியாக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டிட்டு மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: என்னடா நீ, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே,
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரைய தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரைய தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: நீயே சொல்லு.

0: நீயே சொல்லு, நடந்தது என்னவென்று நீயே சொல்லு, ரகசியம் தேடுகின்ற கண்ணால் சொல்லு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு,

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் அல்சர், அதாவது வயிற்றுப்புண் வருவதற்கான அறிகுறிகள் மற்றும் அதை தீர்க்கும் சிகிச்சை முறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சாந்தமேனன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சுக்ரோஃபில் என்று சொல்ற ஒரு வகையான அல்சர் பாணி இருக்கு, அது இந்த அல்சரை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குது. நாங்கள் இந்த அண்டசிட்ஸ் என்ற அல்சர் பாணிகளை பாவிக்கலாம். அல்சர் எரிவு உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக பாவிச்சு கொண்டு நாங்கள் அல்சருக்கான அல்சரை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகளும் பாவிக்கிறோம். அல்சரை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் என்னென்று பார்த்தால், எங்களுக்கு புரோட்டோன் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்ற ஒரு வகையான, அதுக்குள்ள அந்த ஒமிப்ரோசோல், பென்டோப்ரோசோல், லான்சோப்ரோசோல் என்று சொல்லப்படுற மருந்துகள் வரும். அதே மாதிரி எஸ்டு ரிசப்டர் பிளாக்கர்ஸ் என்று சொல்ற மருந்து வகைகள் இருக்கு. அதுக்கு தான் ரெனிடிடின், ஃபெமோடிடின், நிசாட்டிடின் என்ற வகையான மருந்துகள் வரும். அதே மாதிரி இந்த ரிஃப்ளக்ஸ், மேல் நோக்கு அமிலம் வார்ந்த கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஸ்பிங்டர், இருக்கக்கூடியதான ஆன்டியமெட்டிக்ஸ் என்ற மருந்துகளும் நாங்கள் இதோடு சேர்த்து பாவிக்க வேண்டி வரலாம். இதில் நாங்கள் அல்சர் உருவாக்குறதுல முக்கிய காரணியாக சொன்ன இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி, நீங்கள் சாதாரணமாக இதுகளை எடுத்துக்கொண்டால் அது இல்லாமல் போகாது. அப்ப அது ஹெலிகோபாக்டர் பைலோரியை இல்லாமல் செய்யறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் பாவிக்க வேணும். அது சாதாரணமாக ஹெலிகோபாக்டர் பைலோரி கிட் என்று சொல்லி இப்படி அதை பாவிக்க வேணும்னு சொல்லி எல்லா மருந்துகளும் இணைந்ததாயும் இருக்குது. ஆகவே இப்போ பொதுவாக நடக்கிறது என்னென்றால், நீங்கள் இப்படியாக தனியே மருந்துகளை பாவிச்சு கொண்டிருக்கிறதால மிக அதிக அளவில் இந்த அல்சர் உருவாகிறதுக்கு காரணமான இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரியை உங்களால் இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவேதான் நீங்கள் முறையாக சிகிச்சையை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அல்சர் முழுமையாக குணமடைஞ்சு போகும். இப்பவும் இந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் குறைந்தது 4 கிழமைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலப்பகுதி உங்களுடைய அல்சரின் கடுமைத்தன்மையை வச்சுக்கொண்டு இந்த வைத்தியரால் தீர்மானிக்கப்படும். அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அல்சருக்கான சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ள வேணும். இந்த உணவுகளை பொறுத்தவரையும் சில உணவு வகைகள் வந்து அல்சரின் ஹீலிங்கை குறைக்கக்கூடியது. அதிக காரமான உணவுகள், சில இந்த அசிட் சுரக்கிறத கூட்டக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் இந்த அல்சரின் ஹீலிங்கு, அதாவது அல்சர் குணமடைஞ்சு போறதை குறைக்கக்கூடியதை ஒழிய இவை அல்சரை ஒருபோதும் உருவாக்காது. சிலர் அல்சர் வந்துடுமென்று, அல்சர் மாறிட்டு, உங்களுக்கு அல்சர் பூர்ணமாக குணமடைஞ்சு போனால் நீங்கள் இந்த உணவு வகைகள் எது எடுக்கிறதுலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவோ, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவோ.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் அல்சர், அதாவது வயிற்றுப்புண் வருவதற்கான அறிகுறிகள் மற்றும் அதை தீர்க்கும் சிகிச்சை முறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சாந்தமேனன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இதுல இறுதியா நாங்கள் இந்த அல்சர் கணவருக்கு நீண்ட காலமா குணமாகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம் என்றால், உங்களுக்கு அந்த அல்சர் வந்து சரியாக என்ன காரணத்தால வந்து என்று அறியாமல் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அது ஹெலிகோபெக்டர் பைலோரியால ஏற்பட்ட அல்சர் என்றால் அதுக்குரிய சிகிச்சை எடுத்தால் தான் அது இல்லாமல் போகும். அதே மாதிரி அந்த சிகிச்சைகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்காமல் விடுறது. எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சை எடுக்கணுமோ அதை எடுக்காமல் நீங்கள் முறையிட்டு அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்காமல் விடுறதாலேயும் வந்து அல்சர் குணமாகாது. அடுத்தது உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னமே ரீகெஜிடேஷனுக்கு உங்களோட உடல் எடை குறைய வேணும், அதே மாதிரி ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை வந்து தவிர்க்க வேணும், மற்றது உணவு எடுத்த உடனே நீங்கள் ஃப்ளட்டாக படுக்கக்கூடாது. இப்படியான இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்காமல் விட்டாலும் உங்களுக்கு இந்த அல்சர் குணமடையாத தன்மை இருக்கும். இந்த அல்சர், அல்சருக்கான காரணங்கள், இந்த அல்சர் ஏன் மாறாமல் இருக்குது, அல்சருக்கான சிகிச்சை முறைகள் என்றதை பார்த்துருக்கலாம். இந்த அல்சருக்கான சிகிச்சை முறைகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு சிகிச்சை வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. நீங்கள் வைத்தியரிடம் சென்று தான் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேணும். நேரடியாக நீங்கள் எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் சொல்ல போகிற சிகிச்சையை நீங்களாக முயற்சி செய்யக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு நபருக்கும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சிகிச்சையின் தன்மை வித்தியாசமானது. இதில் நான் சொன்னப்பட்ட விடயங்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்கள் அங்கே கருத்தில் கொள்ள வேண்டி ஏற்படும். இந்த அல்சர் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும், உள ரீதியான பிரச்சனைகளும். இந்த அல்சரால் எப்படி உள ரீதியான பிரச்சனைகள் உருவாகும் என்று பார்த்தால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த குடலில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமும் நேரடியாக எங்களுடைய மூளையை பாதிக்கப்படக்கூடியது. ஏனென்றால் நாங்கள்

0: நிலவோடு இந்த அல்சர் அலையப்படலாம். ஆகவே நீங்கள் இந்த அல்சர் என்றதை சரியாக அடையாளப்படுத்தி வைத்திரட்ட காட்டி பூரண குணமடைஞ்சீங்கள் என்றால் உங்களுக்குரிய நிறைய பிரச்சனைகள், நீங்கள் நிறைய வைத்தியர்கிட்ட காட்ட வேண்டிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு தன்பாட்டிலேயே இல்லாமல் போயிடும்.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

ഹൃദയത്തിലെ ഇതയത്തില പൊന്നാന കന്നമാ സുവയതിലെ മധുരസമാ

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: 4 வருஷம் செந்தில்குமரன், 3 வருஷம் இங்கிருந்து கேரளாவுக்கு கல்வி போயிருந்தோம். முளக்கட்டு பார்க்காதல போயிருந்தோம். ஆமாம், கேரளாவில் தான் முத கடலுக்கு போய் முத பாடு வச்சு இழுத்துருக்கு. இழுத்துட்டு பாடு வாங்கியிருக்கு. பாடு வாங்கி முடிஞ்சோடனே காற்று மழை வந்துடுச்சு. வலிசு வலிஞ்சிட்டு கரையை போட்டுட்டு இது பண்ணோம். புறக்கிட்டு மீன் புறக்கிட்டு ஆற்பாடுக்குலேருந்து ஒரு பட்டு தாழ்ந்து கிழிச்சு இதாகிடுச்சு. நான் இங்கே எங்கே போட்டு நடு ஆத்தாலேருந்து ஆப்பாயிடுச்சு. காற்று மழையிலையும் அதை போட்டு கிழிச்சு ஒரு 4-5 வெட்டி இதே கடவாளில் தண்ணியில் போயிடுச்சு. வட்டியோடய போயிடுச்சு. காற்று சரியான காற்று மழை வந்து அந்த இதானது. அது இன்னொரு போட்டை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு பாட்டு பாடுவாங்க அளவுக்கு இருந்தது. அந்த போட்டை பார்த்துக்கிட்டு டைவர் கவனிக்க அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் இதானது. சரக்கு வந்து ஒரு வாரம் கட்டிலே கலந்துச்சு. முதக்கடலாம் ஒரு பாட்டிலே 10-50 ரூபாய்க்கு ஓடி சரக்கு. அந்த இதுலேயே இதாகிடுச்சு. ஏன்னு காற்று மழைக்கு என்ன செய்ய முடியும்? அதாவது கரையை தான் வந்தோம். அதே 2-3 போட்டு நாந்து இருக்கு. மறுகளுக்கு எதுவுமே எடுக்கல. ஆறு மறுகளுக்கு ஒரு வாரம் கட்டிலே கலந்து சரியான கஷ்டம். உயிர் தப்பிச்சதே ரொம்ப இது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: துபாய் உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசி போறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான்ஹோரே.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னுமே நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு எழுத்து வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?
1: தெரியலேக்கா.
0: ஒரு எழுத்து வார்த்தைகள், அதுக்கப்புறமா ரெண்டு எழுத்து வார்த்தைகள், மூணு எழுத்து வார்த்தைகள் இப்படிலாம் சொல்லுவோம்ல?
1: ஓகேக்கா, தெரிஞ்சிருச்சு இப்போ.
0: ஓகே, ஒரு எழுத்து வார்த்தைகள் 5 உங்களுக்கும் தெரியும்னா நான் சொன்ன அந்த நம்பருக்கு திரும்பியுமே சொல்லிடுறேன். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் எங்கள் கூட சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கான விளையாட்டு தகவலையுமே சொல்லிடுறேன். சீனாவில் மொகி நகரில் பெண்களுக்கான அந்த 21 போட்டி ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி வந்து 10வது சீசன் நடக்குது. மொத்தம் வந்து 10 டீம் 2 பிரிவாக வந்து லீக் சுற்றில் விளையாடுது. எலைட் பிரிவில் இடம்பெற்றுள்ள அந்த இந்திய டீம் வந்து தன்னோட முதல் லீக் போட்டியில் தென்கொரியாவை தோக்கடிச்சிருக்கு. நேற்று நடந்த அந்த 2வது லீக் போட்டியில் இந்தியா டீம் வந்துட்டு மலேசியாவை சந்தித்து இதுலேயுமே கோல் மலையை அடிச்சிருக்காங்க நம்ம இந்தியா டீம். அடுத்ததான் வந்துட்டு இந்திய அணிக்கு பூஜா சாஹு, பூர்ணிமா யாதவ், கீதா மானே, அதுக்கப்புறம் தலா, பினிமா, கிருஷ்ணா சர்மா, சுக்வீர் ஹவுர் தலா ஒரு கோல் அடித்து கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மலேசியா டீமுக்கு வந்து நூர் முகமது அவங்களுமே ஆறுதல் பரிசு கொடுத்துருக்காங்க. இதுவரை விளையாடிய அந்த ரெண்டு லீக் போட்டியிலையுமே வெற்றி பெற்ற இந்தியா 6 புள்ளியோட எலைட் டீமில் வந்து முதலிடத்தையுமே பிடிச்சிருக்காங்களாம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததில் தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்கள் வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
1: ரெடியாக இருக்கேங்கக்கா. நான் வாசிக்க போகிற புக்கோட பேர் என்ன அப்படின்னா ஹைடி. இதை யார் எழுதுனா அப்படின்னா ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் தான் இதை எழுதுனாங்க. அதுக்கப்புறம் இதை தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா சுகுமாரன்.
0: ஓகே
1: ஓகே, இப்போது 15வது தலைப்பு வாசிக்க போகிறேன். எதிர்பாராமல் நடந்தவை. உயர்ந்த மலை சிகரங்கள், சரிவாக பசுமை புல்வெளிகள், இரவில் நிழல் படிந்த பாறைகள், மேல் தங்க நிற ஒளிக்கதிரை வீசிய சூரியன் உதித்தது. கிளாராவின் சக்கர நாற்காலி பிர் மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருந்தது. பீட்டர் அங்கே வந்தான். ஆடுகள் சற்று தொலைவில் இருந்தன. எதிரியை பார்ப்பது போல் சக்கர நாற்காலியை அவன் பார்த்தான். சுற்றும் முற்றும் கவனித்த அவன் யாரும் இல்லை என்று தெரிந்து விலங்கை போல் நகர்த்தி சென்ற அவன் சக்கர நாற்காலியை திடீரென்று வேகமாக தள்ளிவிட்டான். அது மலைச்சரிவில் உருண்டு மறைந்தது. சக்கர நாற்காலி விழுந்ததை ஒரு புல்லின் எதிர்முனையில் உட்கார்ந்து அவன் பார்த்து கொண்டிருந்தான். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருந்தான். தாத்தா கிளாராவை முதுகில் தூக்கி கொண்டு வெளியே சக்கர நாற்காலியில் உட்கார வந்தார். ஆனால் அதை காணவில்லை. ஹைடி வீட்டை சுற்றி தேடினார். அங்கும் இல்லை. ஓடி பார்த்தால் எங்கும் தென்படவில்லை. தாத்தா, சக்கர நாற்காலி காட்சி இழுத்து போயிருக்கலாம் என்று கேட்டார். இருக்கலாம் என்று தாத்தா ஒரு சாலவை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தார்.
0: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து என்ன தினம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஜான்ஹோரே?
1: இன்னைக்கு என்ன தினம் சொல்லுங்கக்கா.
0: இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம வேளாங்கண்ணி மாதா கோவில்லையுமே திருவிழா, நீங்கள் போவீங்களா? அங்கெல்லாம்
1: போயிருக்கேங்கக்கா.
0: சரி ஓகே, இன்னைக்கு போவீங்களா? இல்லையா? சரி ஓகே, அங்கே போனால் அங்கே எப்படி இருக்கும்?
1: அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ரொம்ப பெரிய கோயில். அங்கே மார்னிங் ஸ்டார், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி ஓகே. ஆமாம், திருவிழாக்கு போனாலே அங்கே என்ஜாய் பண்ணுறது தானே நம்மளோட வேலை. அங்கே போனாலே நம்மளோட மனசு கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே சரியாகி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருப்போம். அடுத்ததாக இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வதேச தூய காற்று தினம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி உலக அளவில் கொண்டாடப்படுறது. உலக அளவில் அந்த அதிகரித்து வர்ற காற்று மாசுபாட்டோட ஆபத்துக்கள், அப்புறம் அதனால ஏற்படுற அந்த உடல்நல பாதிப்பு வாய்ப்புகள் குறித்து வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த தினத்தோட முக்கிய நோக்கமே. அடுத்ததான் வந்துட்டு அந்த திருப்பத்தூர் அருகே வந்து தென்மாப்பட்டியில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வந்து நேற்று இரட்டை மாட்டு வண்டி அந்த எல்கை பந்தய போட்டியுமே நடந்திருக்கான். திருப்பத்தூர் கண்டர மாணிக்கம் சாலையில் வந்து நடைபெற்ற இந்த போட்டியில் நடுமாடு சின்ன மாடுன்னு ரெண்டு பிரிவாக வந்து பந்தயம் நடந்திருக்கு. இதில் நடுமாடு பிரிவில் 16 ஜோடிகள், அப்புறம் சின்ன மாடா பிரிவுலையுமே 31 ஜோடிகள்னு மொத்தம் 47 ஜோடிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் பங்கேற்கிறதுக்காண்டி சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, மதுரை, புதுக்கோட்டை இங்கே உள்ள இந்த மாவட்டங்களில் உள்ள இருந்துமே போட்டியாளர்கள் வந்து தங்களோட மாடுகளோட போயுமே அங்கே பங்கேற்றிருக்காங்களாம். சரி ஓகே, அடுத்துதான் இன்னைக்கு இன்னொரு வாட்டியுமே நம்ம கேமை சொல்லிடுங்க ஜான்ஹோரே.
1: ம், ஓகேக்கா. நாங்கள் வந்துட்டு ஒரு இப்போ ஒரு எழுத்து சொல்ல சொல்லியிருக்கோம். அந்த ஒரு எழுத்துல 5 லெட்டர்ஸ் இப்போ நேயர்கள் சொல்லணும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம்.
0: ஒரு எழுத்து வார்த்தைகள் 5 வந்து இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு. உங்களுக்குமே தெரியும்னா நம்ம ஜான்ஹோரே தம்பி சொன்ன நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் முத்துப்பேச்சி. எனக்கு வயசு 80. ஊர் சின்னப்பாளம. இந்த இதை இருக்கோம். எனக்கு கட்டி கொடுத்தது கிழாக்கரை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அங்கே பொழப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களை இங்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டாப்புல. மீன் பிடிச்சிருவோம். தும்பு இவ்வளோ நேரத்தில் கட்டை செதுக்கி அதில் சடை மாதிரி பின்னுவோம். அதில் பின்ன அந்த தூண்டியை பெருக்கி முரல், அதுதான் முதல் முக்கியமான பிடிச்சது. இங்கே வந்து நாங்கள் அந்த தொழுதும் பார்த்தா அப்புறமா குருவோளை மீன் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க அதை விட்டுட்டு அதுக்கு போனாங்க. புயலுக்கு நாங்கள் 30 பேர் போனோம். ஒரு போட்டில் என் மரமே ஏற்றிக்கிட்டு போனார். ஏற்றிக்கிட்டு போய் நாங்கள் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பள்ளியில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கடை முதல்ல அடிச்சு அடித்த உடனேயே என்ன கடை ஒரு படியாக வருதுன்னு சொல்லி என் பேத்தியாக இந்த சோழி புறக்கிட்டு கிடக்குது தண்ணிக்குள்ள கிடந்து. அப்போ அந்த பிள்ளையும் பார்த்தா கடை கொண்டாந்து ஒதுக்கிடுச்சு. நாங்கள் வரோம் இவ்வளோ தண்ணி திரண்டா கால் தண்ணியில் தலை மறைய கல்லும் ஒரு டயர் வருது. இப்படி இப்படி இங்கேருந்து வருது எங்கள் தலைக்கு மேலே. இந்த பிள்ளைய ரெண்டையும் ஒரு தாவாணி மேலே போடுவோம்ல அதை உறிஞ்சு ரெண்டையும் பிடிச்சி கட்டிட்டேன் இடுப்பில். ஜமா கொஞ்சம் பார்த்து அப்படி பிள்ளையதே பரவாயில்ல பிள்ளைய இடுப்பில் கட்டிட்டேன். செருப்புகளும் கையில் இருக்கு கண்ணாடிலாம். அந்த பிள்ளையில கொண்டுக்கிட்டு நான் வர்றேன் கரை பள்ளியில். வந்ததுன்னா எனக்கு ஒரு படியாக வந்துடுச்சு. அப்படியே தலை மட்டும் இருக்குது உயக்க கால் ரெண்டு தண்ணியில் உடந்து இழுவடுது இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டமா இழுவிட்டு அதோட என்னை உயக்கத்தி கூட நான் போட்டுருச்சுவோம். இதே இந்த லட்சுமி இருந்துச்சுல்ல அந்த லட்சுமி அந்த ஆற்றுக்கு போயிடுச்சு. வலுங்கு ஆற்றுக்கு போயிடுச்சு. நாங்கள் செத்துட்டே போச்சு காணும் அப்படின்னு பார்த்தா அதை நாங்கள் வள்ளம் பொத்துக்கிட்டு வர காவா அந்த காவாயில் ஒரு பெரிய முடாவு முடா பாரு இருந்துச்சு. அதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் இது என்ன போகிறோம் என் மருமே போயிட்டாரு காப்பாற்று. நாங்கள் சொன்னோம் இப்படி அவதிப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருந்தாலும் வந்துட்டேல உயிர் பொழைச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அப்பலயே நம்ம வந்துட்டு ஒரு கேம் எல்லாம் கேட்டோம்ல.
1: ஆமாக்கா.
0: ஒரு எழுத்து சொல்லி ஒரு ஒரு எழுத்துல உள்ள வார்த்தைகள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து கமல் லியோ இலங்கையிலன்னா அந்த அண்ணன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் மூலயமா அவங்களோட பதில்களை சொல்லியிருக்காங்க. ஆ பசு, இ ஒரு பூச்சி, அதுக்கப்புறம் ஓ அழைப்பு, ஏ கேள்வி, ஐ தலைவன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வந்து இப்படியும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் எப்படி சொல்லியிருந்தோம்னா ஒரு எழுத்து வார்த்தைகள், அதாவது தீ இந்த மாதிரி. சரி ஜான் கோரி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த மாதிரி வார்த்தைகள்?
1: ஓகேக்கா. அதாவது கை,
0: கை,
1: தை,
0: பை,
1: மை,
0: மை,
1: வேற இந்த தீ இப்ப சொன்னீங்கல்ல,
0: இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னோம். ஆனா இதுவுமே நம்ம கமல்லியோ அண்ணே சொன்னதுமே சரியான பதில் தான். அதனால அவங்களுக்குமே ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு எழுத்து வார்த்தைகள். ரெண்டு எழுத்து வார்த்தைகள் ஐந்து உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை நீங்க சொல்லலாம். உதாரணத்துக்கு எலி, இது வந்து ரெண்டு எழுத்து வார்த்தை தானே, இந்த மாதிரி ரெண்டு எழுத்து வார்த்தைகள் நீங்க வந்து சொல்லணும். சரி, இப்ப நீங்க வாசிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேங்கா. ஒரு வசதியான பாறையில் மேல் சால்வாயை விரித்தார் தாத்தா. கிளாராவை அதன் மேல் உட்கார வைத்தார். சேரில் உட்கார்ந்திருப்பது போல் வசதியாக இருக்கிறது என்றாள் கிளாரா. பாறைக்கு பின்னால் இருந்து தலையை மட்டும் தூக்கி தூக்கி பார்த்தான் பீட்டர். சக்கர நாற்காலியில் தள்ளிவிட்டது இப்போது அவன் மனதிற்குள் ஒரு பயத்தை உருவாக்கியிருந்தது. தாத்தா அவனை கூப்பிட்டார். அவன் பதிலளிக்கவில்லை. அவர் எங்கே சென்றார் என்று அவனுக்கு தெரியவில்லை. உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் சோம்பேறி பயலே? இன்னொரு நாள் உனக்கு வைத்திருக்கிறேன். இப்போது போகிறேன். இரண்டு பிள்ளைகளையும் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைத்தாய் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்து விட்டு தாத்தா மலையிலிருந்து கீழே இறங்கினார். மதிய உணவிற்கு பிறகு கொண்டு வந்திருந்த ரொட்டி துண்டுகளும் வெண்ணையையும் கொண்டு பையை பாறையில் இடுக்குக்குள் வைத்தாள் ஹைடி. வானம் கருமையான நீல நிறத்தில் இருந்தது. ஒரு மேகம் கூட இல்லை. மலை சிகரத்திலிருந்து புறப்பட்டு வரும் காற்று அவர்களை சுற்றி வட்டமிட்டது. பனிமூடு ஆடு கிளாராவின் தோளை முட்டியது. உனக்கு ப்ளூபெரிகள் பழம் பறித்து கொண்டு வருகிறேன், இங்கேயே காத்திரு என்றாள் ஹைடி. நடக்க முடிந்தால் நானும் உன்னுடன் வந்திருப்பேன் என்று தயக்கத்துடன் கூறினாள். பரவாயில்லை, நானே போய்கொள்வேன் என்றாள். இப்போது உட்கார்ந்து வந்து விடுவேன் என்றால் ஹைடி. ஒரு பாறை மேல் உட்கார்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் பீட்டர். கிளாராவின் பாதத்தில் மேல் ஒரு வண்ணத்து பூச்சி வந்து உட்கார்ந்தது.
0: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து இந்த ஹைடி புக்கை வந்து வாசிப்பாங்க. இதையுமே நாங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு இதோட கதையுமே சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்ததான் வந்துட்டு கலாக்காய் சாப்பிட்ருக்கீங்களா?
1: அது எப்படிக்கா மறக்க முடியும்? நான் இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அது வந்துட்டு ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் குட்டியாக இருக்கும் அதானே?
0: ஆமாம், நான் கூட நேற்று தான் சாப்பிட்டேன். எல்லா 90s ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா இந்த கலாக்காயுமே சேர்த்துப்பாங்க. இதை வந்து பேக்கரி செரி அப்படின்னுமே சொல்லுவாங்களாம். அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: என்னது
0: பேக்கரி செரி?
1: பேக்கரி செரி,
0: செரி பழம். அதுதான் இதான், அதாவது சிவப்பு கலரில் ஒரு செல்லி பழம் நம்மலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதில் தான் அதுவுமே செய்கிறாங்களாம். அந்த ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி சீனிப்பாகல ஊற வச்சு தான் இந்த செரி பழம் செய்கிறாங்களாம். அந்த ரெட் கலரில் பாக்கெட்லலாம் இருக்கும்ல அந்த பால்கோவாவோட சேர்ந்து, இது வந்து புளிப்பும் இனிப்பும் உள்ள மாதிரி டேஸ்டோடு இருக்கும். இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், அதாவது உடம்பில் வைட்டமின் ஏவாக மாறி ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. அப்புறம் வந்து இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம்னு இன்னுமே நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் பற்கள் அப்புறம் ஈறுகளோட அந்த ஆரோக்கியத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குது. கண் பார்வை திறனை அதிகரிக்குது, சரும ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்குது. இது வந்து இரத்த சோகை குறைபாட்டை நீக்கி இரத்த சிவப்பணுக்களோட அந்த உற்பத்தியையும் அதிகமாக்குது. மூளை திறன், அப்புறம் வந்து நரம்பு மண்டலத்தோட அந்த ஆரோக்கியமான செயல்பாட்டுக்குமே உதவுது. இந்த பலாக்காயை வச்சு ஒரு பழமொழியே இருக்கு, எப்போதோ கிடைக்கும் பலாக்காய் இப்போது கிடைக்கும் கலாய்காய்னு. அதாவது வந்து எப்பயோ கிடைக்க போற அந்த பலாப்பழத்துக்காண்டி நம்ம கையில இருக்கிற அந்த கலாக்காயோட நன்மைகளை பத்தி தெரியாம விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பச்சையா உப்பு மிளகாய் போட்டு வந்து சாப்பிடலாம், அப்புறம் ஊறுகாய் போட்டுமே சாப்பிடலாம். இதை தாண்டி இதை வச்சு வந்து நிறைய செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து அதோட சீசன்ல மட்டும்தான் கிடைக்குமா, அதனால வந்து கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். சரி, அடுத்ததா இன்னைக்கு நம்மளோட கேமையுமே சொல்லிடுறீங்களா?
1: ம், சொல்லிடுறேங்கக்கா. அதாவது நாங்கள் இப்போது ரெண்டு எழுத்துக்கள் இருக்கிற அந்த சொற்களை நீங்கள் சொல்லணும்.
0: ரெண்டு எழுத்து வார்த்தைகள் நீங்கள் வந்து சொல்லணும். அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி எலி, இது வந்து ரெண்டு எழுத்து தானே. இந்த மாதிரி உங்களுக்கும் ஐந்து எழுத்து வார்த்தைகள் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 5:34 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: நான் ஜான் ஹோரேப்.
2: அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்துட்டு ஹைடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல.
3: ம், ஓகேக்கா. இதை ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் தான் இதை எழுதுனாங்க. அதுக்கப்புறம் இதை தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா
2: சுகுமாரன்.
3: ஓகேக்கா, இப்போ நான் விட்டதுலேருந்து வாசிக்க போகிறேன். கிளாரா ஒரு வேகத்தில் அதை அந்த பொன்னத்து பூச்சியை பிடிக்க எழுந்து நின்றாள். ஒரு அடியும் நடந்து விட்டாள். அதை பார்த்து, ஹைடி, கிளாரா, நீ நிற்கிறாய், நீ நோயாளி அல்ல, நீ நடக்கவும் செய்கிறாய் என்று கூவிக்கொண்டே ஓடி வந்தாள். கிளாரா திகைத்து போய் அதே போல் நின்று கொண்டிருந்தாள். ஹைடியின் கூச்சலை கேட்டு பீட்டரும் ஓடி வந்தான். கிளாராவை திடீரென்று தடுமாறிய கிளாரா அவள் விழு போனாள். கிளாரா தாங்கி பிடித்து கொண்டாள் ஹைடி. மீண்டும் நட, பாதங்களை அழுத்தி வை, உன்னால் நடக்க முடியும், உனது காலனியை அங்கிட்டு கலட்டி வை, நாம் இப்போது சேர்ந்து நடக்கலாம் என்று அவளை நடக்க உற்சாகித்தார்கள். ஹைடி ஒரு பக்கமும் பீட்டர் இன்னொரு பக்கமும் பிடித்து கொள்ள கிளாரா சிறிது தூரம் நடந்தாள். அவளை தாத்தா மறுபடியும் கூப்பிட வந்தார். இரவு வந்துவிட்டது, வீட்டுக்கு செல்லலாம் என்றார். ஆனால் கிளாரா, நான் நடந்தே வருகிறேன் என்றாள். இப்போது உன்னால் நடக்க முடிகிறது, எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் இப்போ உனக்கு இன்னும் பயிற்சி இல்லை, அதனால் நானே உன்னை தூக்கி கொள்கிறேன் என்று தாத்தா அவளை முதுகில் தூக்கி கொண்டு வீட்டிற்கு நடந்தார். அவர்கள் மதிய உணவை சாப்பிடும்போது பீட்டருக்கு கூடுதலான ரொட்டியை கொடுத்தனர். லிட்டில் சுவானிடம் இருந்து கறந்த பாலை கிளாரா விருப்பமுடன் பருகினாள். மாலையில் தாத்தா அவர்களை அழைத்தபோது அவர் சொல்ல இனிப்பான செய்தி இருந்தது. நான் நலமாகிவிட்டேன் தாத்தா, எனக்கு சக்கர நாற்காலி தேவையில்லை, மற்ற மனிதர்கள் போல் நான் நடக்கப் போகிறேன், என்னால் இனிமேல் ஓட முடியும் என்றாள் கிளாரா. சரி, இனி நீ நடந்து பார் என்றார் தாத்தா.
2: சரி, ஓகே, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோன்னா, ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்து வார்த்தைகள், மூணு எழுத்து வார்த்தைகள், அதாவது வந்துட்டு ஒரு எழுத்தில் உள்ள 5 வார்த்தைகள் சொல்லணும். அதுக்கு வந்துட்டு நம்ம கமல் அண்ணா வந்து பதில் சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு எழுத்து வார்த்தைகள், ரெண்டு எழுத்து வார்த்தைகள்னால் உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி எலி. இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு எழுத்து வார்த்தைகள் சொல்லுங்கள்.
3: பல்.
2: பல். இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். ரெண்டு எழுத்து வார்த்தைகள்லாம் நிறையா இருக்குது, உங்களுக்குமே ஒரு 5 தெரியும்னா நீங்களுமே எங்கள் கூட வந்து கால் பண்ணி பேசலாம். அடுத்ததாக நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அந்த சமச்சீரான உணவு முறை, அப்புறம் சுத்தமான உணவு பழக்கங்கள் ரொம்பவே அவசியம். குழந்தைங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் உள்ள அந்த உணவுகளை டெய்லியுமே கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கைகளை கழுவணும்னுமே சொல்லி கொடுக்கணும். காய்கறி அப்புறம் பழங்களை நல்லா கழுவிட்டு தான் எப்போவுமே பயன்படுத்தணும். அதே மாதிரி சமையல் பண்ணுறவங்களுமே தங்களோட கைகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். கேழ்வரகு, கம்பு, திணை இந்த மாதிரி சிறுதானியங்களை வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்புறம் வந்து பேக்கரி பொருட்களை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மைதா அப்புறம் அதிக சர்க்கரை சேர்ந்த உள்ள அந்த குளிர்பானங்கள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்காண்டி மொத்தமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, என்னைக்காவது நமக்கு ஆசை இருக்கும்ல அந்த டைமில் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா நல்லது. குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகளை அவங்களுக்கு வந்து பிடிச்ச வகையில் நம்ம சமைச்சு கொடுத்தா அதிகமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான அந்த சூடான சாப்பாடு கொடுக்கறது நல்லது. கெட்டு போன உணவுகளை தவிர்க்கிறதுமே நல்லது. சமைச்ச உணவை வந்து எப்போவுமே மூடி வைக்கணும். ஈக்கள் அப்புறம் வந்து பூச்சிக்கள்லாம் மொய்க்காமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் முக்கியமான ஒன்று. ஏன்னா ஈ வந்து எங்கே எங்கேயோ உட்காந்துட்டுலாம் வரும். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சாப்பாடு விஷயத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி ஓகே, அடுத்ததாக இன்னொரு வாட்டி கேமையுமே சொல்லிடுவோமா ஜான்ஹோரே?
3: ம், சொல்லிடுவோம்க்கா.
2: ஒரு எழுத்து, அதாவது ஒரு எழுத்து வார்த்தைகள் ஐந்து தெரியும்னா அது வந்து நம்ம கமல் அண்ணா சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு எழுத்து வார்த்தைகள், அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி எலி, பல், இந்த மாதிரி ஒரு ஐந்து வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: கிளாராவை அழைத்து செல்வதற்காக சிமன் பாட்டியும் டார்பிலுக்கு குதிரைகளின் மேல் ஏறி வந்திருந்தார்கள். தாத்தாவின் வீடு மலைச்சரிவில் இருப்பதை பார்த்து திடுக்கி நின்றார் ஹெர்ஸ் சிமன். வழியினிடுக பாறைகள் பாதையை மறித்து இருப்பதை பார்த்து பயந்தார். இவ்வளவு ஆபத்தான நிறைந்த இடத்திலேயா கிளாராவை வைத்திருக்க வேண்டும்? அவள் எவ்வளவு பெரிய ராணி மாதிரி அங்கே இருந்தால் இங்கே கூட்டி வந்து இப்படி குடிசை வீட்டிலே வைத்திருந்தீரே, ஏனம்மா இப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்தார். வீட்டு வாசலில் உட்கார்ந்த தாத்தா சுருட்டு பிடித்து புகைப்பிடித்து கொண்டிருந்தார். கிளாராவின் பாட்டியும் தந்தையும் வருவதை பார்த்து அவர்களை வரவேற்று வணக்கம் சொன்னார். தாத்தாவின் வணக்கத்தை கண்டு கொள்ளாத ஹெர் செசிமன் பதத்தோடு, என் மகள் எங்கே, என் மகள் எங்கே என்று அவளை அழைத்து போவதற்காக வந்திருக்கிறேன் என்று கோபமாக சொன்னார். இவ்வளவு மோசமான இடத்திலே கிளாரா இருக்கிறார், பாறையில் விழுந்து காயமடைந்தால் நான் என்ன செய்வது என்று கத்தினார். இது என் மகள், அவனுக்கு மனதில் ஏதோ பயம் தோன்றி இருக்கிறது, மன்னித்து கொள்ளுங்கள் என்றார் பாட்டி. என் மகள் இங்கே, அவளை உடனடியாக கூட்டி கொண்டு போக வேண்டும். வீட்டின் பின்னிருந்து அப்பா என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. கிளாரா பேசிக்கொண்டே நடந்து வருவதை பார்த்து, நீ கிளாரா தானா, நீ எப்படி நடக்கிறாய் என்று ஆச்சரியத்தோடு நின்றார். எல்லாம் ஹைடியால் தான் என்று சொன்னாள்.
1: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம நாளைக்கான பகுதியில் நம்ம ஜான்ஹோரேப் தம்பி வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த ஹைடி புக்கில், சீக்கிரமாகவே நாங்கள் முடிச்சுட்டு இதோட கதையுமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் என்ன கேம் விளாட்றோன்னா, ஒரு எழுத்து வார்த்தைகள், ரெண்டு எழுத்து வார்த்தைகள், மூணு எழுத்து வார்த்தைகள், இந்த மாதிரி தான் விளாட்றோம். ஒரு எழுத்து வார்த்தைகள் வந்து நம்ம முடித்து ரெண்டாவது எழுத்து வார்த்தைகள் வந்துட்டோம், அதாவது ரெண்டு எழுத்து வார்த்தைகள், ரெண்டு எழுத்தில் உள்ள வார்த்தைகள் ஒரு ஐந்து இல்லைனா அஞ்சுக்கும் மேலே உங்களுக்கு தெரியும்னா 7 0 9 4 4 3 9 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டில் வந்து கால்நடை மருத்துவம் அப்புறம் கால்நடை வளர்ப்பு இதை பற்றின படிப்புகள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் வந்து முதன்மையாக நடத்தப்படுது. டிப்ளமோ படிப்புகளும் இருக்குது, அதாவது குறுகிய கால படிப்பு, தொலைதூர கல்வி, அப்புறம் சுய வேலைவாய்ப்பு படிப்புகளும் இருக்குது. இதில் என்ன கற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கால்நடைகளோட அந்த உடல் அமைப்பு, அப்புறம் வந்து வளர்ச்சி, கால்நடைகளுக்கான சரியான தீவன மேலாண்மை, பண்ணைகளில் வளர்ப்பு பற்றினது, கால்நடை கழுவி அந்த கழுவிகள் வந்து பயனுள்ளதாக நிர்வகிக்கிறது, பண்ணை செலவு, உற்பத்தி, அப்புறம் வந்து சந்தைப்படுத்தல் பார்த்தினா அடிப்படைகள், விவசாயத்தில் வந்து பயிர்கள் மட்டும் முக்கியம் இல்லை, பால், முட்டை, இறைச்சி இந்த மாதிரி கால்நடை சார்ந்த உற்பத்திகளும் வேளாண்மையோட முக்கியமான பகுதிகள். இதனால் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் விவசாயத்தோட நெருக்கமாக வந்து இணைந்த ஒரு துறை தான். படித்து முடித்த அப்புறம் வந்துட்டு அரசு கால்நடை மருத்துவர், கால்நடை பராமரிப்பு துறை அதிகாரிகள், பால் உற்பத்தி நிறுவனங்கள், அப்புறம் தீவன உற்பத்தி ஆலைகள், கால்நடைகளோட அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், அப்புறம் வந்து ஆராய்ச்சி ஆய்வகங்கள்னு இன்னும் நிறையா இருக்குது. 12ஆம் வகுப்பில் வந்து பயாலஜி இல்லைனா மேக்ஸ் குரூப் வந்து இதை எடுத்திருக்கணும். இந்த படிப்புக்கு வந்து கட் ஆஃப் முறையில் வந்து சேர்ப்பாங்களாம். சரி, அடுத்ததான் நம்ம ஜான்ஹோரேப் தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
2: ஓகேக்கா, பாய் பாய்.
1: பாய் பாய். அடுத்ததான் நாங்கள் கேமுமே சொல்லிட்டோம், ரெண்டு எழுத்து வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும்னா 7 0 9 4 4 3 9 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ ரெண்டு எழுத்து வார்த்தைகள், உதாரணத்துக்கு எலி, அப்புறம் நம்ம ஜான்ஹோரேப் தம்பி

அந்த மாதிரி பல் இந்த மாதிரி நீங்களும் சொல்லணும். ஒரு 5 இல்லைன்னா 5 மேலே சொல்லணும். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6 மணி ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. நம்ம ஜாவேர் தம்பி வந்து இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோன்னா, ஒரு எழுத்து வார்த்தைகள், ரெண்டு எழுத்து வார்த்தைகள், மூணு எழுத்து வார்த்தைகள், இந்த மாதிரியான விளையாட்டு தான் விளாட்றோம். அதாவது இப்போ ரெண்டு எழுத்து வார்த்தைகள் நீங்கள் வந்து சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பல், கண், இந்த மாதிரி ரெண்டு எழுத்து வார்த்தைகள் வந்து ஒரு 5 இல்லைனா 5க்கும் மேலே வந்து நீங்கள் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக நானுமே ஒரு தகவல், ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்மளோட உடல் வலிமையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய பல விளையாட்டுகள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நிறையவே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? என்னது? மக்காமிசி, அந்த பாடலா? சரி, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம்.
3: நன்றி.
2: நம்ம லோ நோவா லக்ஷிதா பார்க்க ஏதோ சின்ன பிள்ளை குரல் மாதிரி இருந்தாலுமே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில்களையும் சொல்லிட்டு அவங்க வந்து 6ஆம் கிளாஸுமே படிக்கிறாங்க. சரி, அடுத்ததான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த தகவலையுமே தெரிஞ்சுப்போம். நம்மளோட அந்த உடல் வலிமையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய பல விளையாட்டுகள் இருக்குது. ஆனால் சாதனை பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி தான் ஸ்ட்ராங் மேன் காம்படிஷன். இது பல பேர் கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு வீரரோட முழு உடல் திறமையும் வெளிப்படுத்துகிற வகையில் கனமான உபகரணங்களை தூக்குறது, இழுக்கிறது, இந்த மாதிரியான சவால்கள் இருக்கும். ஆனால் அதுக்காக ஜிம் உபகரணங்களை வந்து பயன்படுத்தி பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக லாரி, பாறைகள், இரும்பு சார்ந்த பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது பஸ்ஸை இழுக்கிறது, கனமான பொருட்களை வந்து தூக்கு சாதனை செய்கிறதுன்னு இருக்கிறதுலே அதிக சிரமமான விளையாட்டாகவும் கூட இந்த விளையாட்டு தான் இருக்குது. பிளேயர்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய திறமையோட அடிப்படையிலையும் வலிமையோட அடிப்படையிலையும் தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு கூட வின்னரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பல வீரர்கள் கூட இந்த மாதிரி ஸ்ட்ராங் மேன் போட்டிகளில் வந்து கலந்துக்கிட்டு பல விதங்களில் வந்து சாதனையுமே படைச்சிருக்காங்க. ஏதாவது பஸ்ஸை இழுத்தும் காரை தூக்கியும் சர்வதேச போட்டிகளில் ஜெயிக்கணும், அதான் வந்து ஸ்ட்ராங் மேன் காம்படிஷன். சரி, அடுத்ததான் நம்ம ஜாபிர் தம்பியுமே வந்துட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் ஆணியின் உலகில் அந்த புக்கையுமே வாசிச்சிடுறீங்களா?
4: வாசிச்சிடுறேங்க. ஆணியின் உலகில்
3: சங்கர் அவங்களால ஏக்கப்பட்டுச்சு. வானம் பதி பவன் தான் படிச்சிருக்காங்க. சரி, அப்புறமா நம்ம வந்து இதுதான் நம்ம புக்லேயே லாஸ்ட் கதை, அந்த கதையை சொல்லிடுறேன். எல்லோரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான்க்கா. பள்ளிக்கூடம் விட்டு வந்ததிலிருந்து ஆணையின் முகம் வாடியிருந்தது. அம்மா, ஏண்டா ஆணைக்குட்டிக்கு என்னாச்சு, டீச்சர் யாரும் திட்டினாங்களா, என் செல்லத்தை ஏன் முகத்தை தூக்கி வச்சிருக்காங்க என்று கேட்டார். அம்மாவின் அன்பான வார்த்தையை கேட்டதும் ஆணைக்கு அழுகை வரும் போல இருந்தது. ஆனால் அழவில்லை. எதற்கு எடுத்தாலும் அழக்கூடாது என்று அப்பா சொல்லியிருக்கிறார். அவர் அழமாட்டாள். அம்மாவை பார்த்து, இன்னைக்கு சுரேஷ் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாமா என்று சொன்னாள். அம்மா ஆணையின் தலையை தடவி கொடுத்து கொண்டே, எதுக்குடா உன்னை இன்சல்ட் பண்ணினான், இன்சல்ட்னா என்னதுக்கா,
2: அதாவது அப்செட் ஆக்குவோன்னு சொல்லும்ல, கடுப்பாக்குற மாதிரி பண்ணுறது.
3: ஆ ஓகேக்கா, அதுதான் இன்சல்ட் அப்படின்னு சொன்னாங்க. அவள் வீட்டு பஞ்சவர்ண கிளி இருந்ததாகவும் அது அவளோட பேரை சொல்லி கூப்பிடுமாம், அவன் தோளில் உட்காருமா, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டு இன்சல்ட் பண்ணிட்டாமா. அம்மா அதை கேட்டதும் புன்சிரிப்புடன், இவ்வளவுதானா, நம்ம வீட்டில் எத்தனை பெட் அனிமல்ஸ் இருக்குது என்று சொன்னாள். அதை கேட்டதும் ஆச்சரியத்தில் கண்களை விரித்திருந்தாள் ஆணி. எங்கே இருக்குமா, வா காட்டுறேன் என்று அம்மா முன்னால் நடந்தாள். ஆணைக்கு உற்சாகம் தாங்கவில்லை, அதே நேரம் மர்மமாகவும் இருந்தது. அவள் இதுவரை பெட் அனிமலை அவளுடைய வீட்டில் பார்த்ததே இல்லை. அம்மா சும்மா சொல்லி சமாதானப்படுத்துகிறாளோ என்று நினைத்தாள். அம்மாவின் பின்னால் ஓடினாள். அம்மா வீட்டு பின்வாசலுக்கு போனாள். கதவை திறந்து புலக்கடையில் இருந்த தோட்டத்தில் கருவேப்பிலை மரத்திலிருந்து கீச் கீச் என்ற சத்தம் கேட்டது. அம்மா கையை அமர்த்தி மெல்ல வர சொன்னாள். ஆணியும் பூனை மாதிரி அடிமேல் அடி வைத்து நடந்து வந்தாள். கருவேப்பிலை மரத்தின் கிளையில் ஒரு தையல் சிட்டி விச் வீச் வீச் வீச் என்று அங்கும் இங்கும் தாவிக்கொண்டிருந்தது. அதாவது தையல் சிட்டுனா என்னதுக்கா,
2: தையல் சிட்டா,
3: அதுவுமே ஒரு செட்டுக்குருவி வகை தான்க்கா. அதுதான் தையல் செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் தாயும் போது கீச் கீச் கீச் என்று கத்தி கொண்டே இருந்தது. அட எவ்வளவு அழகு, ஆணி திறந்த வாயே மூடவில்லை. அப்போது அருகில் இருந்த தேக்கு மரத்தில் சரசரவென ஏதுவே இறங்கி சத்தம் கேட்டது. ஆணி திரும்பி பார்த்தால் அங்கே ஒரு ஓணான் கண்களை உருட்டி ஆணியை பார்த்தது. அதன் உருவத்தை பார்த்தாலே சிரிப்பாக இருந்தது. அது மட்டுமில்லை, அது நின்ற இடத்திலேயே மேலும் கீழும் உடலை ஆட்டியது. ஏதோ நடனம் போல இருந்தது. ஓனான் நடலம், ஆணி சிரிப்பு விட்டாள். அவள் சிரிப்பதை பார்த்த ஓனான் வெக்கப்பட்டு அப்படியே நகர்ந்து ஒளிந்து கண்டதுக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னா, ஒரு எழுத்து வார்த்தைகள், ரெண்டு எழுத்து வார்த்தைகள், இந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்கோம். ரெண்டு எழுத்து வார்த்தைகள் வந்து நோவா லக்ஷிதா அவங்க வந்து சொல்லிட்டாங்கல்ல. அடுத்ததாக இப்போ உங்களுக்கு மூணு எழுத்து வார்த்தைகள், நீங்கள் ஏதாவது ஒரு மூணு எழுத்து வார்த்தைகள் சொல்லுங்கள்.
3: மூன்று,
2: ஓகே மூன்று, அதுவே மூணு எழுத்து வார்த்தை தான். இந்த மாதிரி உங்களுக்குமே மூணு எழுத்து வார்த்தைகள்லாம் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக நோவா லக்ஷிதா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மாசு

0: Sushi. ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராமலட்சுமி காலையில டீ குடிச்சிட்டு போவோம்னா, டீ குடிச்சிட்டு போய் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு போய் கடற்கரைக்கு போயிருவான் மீன் தெரிக்க. வலைய தெருவெடுத்து அந்த கூலம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தெருவெடுத்துட்டு மீனை எடுத்துக்கிட்டு போவோம். மீனை ஒரு 50 கிலோ மீனை தூக்கிட்டு 3.5 சத்திரம் வரையே போவேனே. தலையை சுத்தி கீழே உட்காந்து மர தூக்கி தலையில மீனை வச்சுட்டு ராமேஸ்வரம் கொண்டு வித்துட்டு அரிசி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். வந்து இங்க சோறு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க 4 மணி ஆயிரும். 4 மணி ஆயிரும், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். போயிட்டு காலையில இருந்து பட்னியா கடந்துட்டு அந்த மீனை கொண்டு மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். 4 மணிக்கு அந்த வளகத்தை தானே வேலை பார்ப்போம். வலையை மாட்டு பிடிப்போம், வலையை வேலை பார்ப்போம், வலையை கோர்ப்போம். அதான் வேலை எங்களுக்கு. கடலில் சுப்பி அரிப்போம். சுப்பி அரிச்சா சுப்பி அரிச்சு கொண்டு வித்துட்டு அரிசா வாங்கிட்டு வருவோம். இப்போ அந்த சுப்பிலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. சுப்பி அரிக்கிறது வந்து கடலில் அடைமீன சுப்பி கடலில் கிளம்பும். தெங்கடல சோவி சுப்பி கிளம்பும். நாங்கள் போய் கச்சா வச்சு அரிப்போம். கச்சா வச்சு அரைச்சி லாசி அதை தெரிச்சு கொண்டு மார்க்கெட்டில் சுப்பி கம்மியில் கொண்டு போட்டுட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம் வித்துட்டு. அப்போலாம் நாங்கள் சுப்பி அரிச்சா தானே கஞ்சி கடலில் இறங்கி சுப்பி அரிப்போம். ஆம்பளை மாதிரி நீச்சல் போட்டு கடலில் இறங்கி சுப்பி அரிச்சு அதை தெரிச்சு குண்டு சுப்பி வேற வாழ்க்கை சுப்பி வேற சுண்ணாம்பு சுப்பி வேற தெரிச்சு கொண்டு ராமேஸ்வரம் வித்துட்டு அரிசாமல் வாங்கிட்டு வரும். சுப்பியை வித்து தான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோ ஒரு சிரமம். நாங்கள் மாதிரி கஷ்டப்படல. எங்கள் அம்மா அப்பா தான் 64 கோயிலுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா நாங்கள் அதை காட்டி கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரேஷனுக்கு அரிசி வாங்க நடந்து போயிட்டு அந்த அரிசியை வாங்கி தள்ள வச்சுட்டு வருவோம்னு. நாங்கள் வந்து அந்த 3.5 சத்திரம் ஒரு ஊர் இருக்கலாம். நாங்கள் நினைக்கல பாலம் போட்டுருக்கல நினைக்கல பாலம் அங்கே இருந்து நடக்கணும். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நான் நடக்க முடியாது. நான் 5-10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கொண்டு சீக்கிரம் நடந்துடலாம். 50 கிலோமீட்டர்லாம் கொண்டு நடக்க முடியாது. வரையிலையும் நட போவையிலும் நட கால்லாம் அசந்து போகும். ஆமாம் பசு வந்தது கூட அதெல்லாம் மாறிடுச்சு. நல்லா பசுல வந்து இறங்குறோம். கஷ்டமெல்லாம் இப்படி அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ரோடு போடவும் ஆளுக்கு ஒரு கடையை ஓட்டரை திறந்து வச்சு ஒரே ஏதோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல தொழில் மீன் பிடிச்சோம், நல்லா சம்பாரிச்சோம். இப்படி பைனான்ஸு வட்டிக்கு வாசிக்கலாம் வாங்க மாட்டோம்னா நாங்கன்னா வாங்க மாட்டோம்னா நல்லா மீன் பிடிச்சோம், நல்லா இது பார்த்தோம். இப்போ வந்து மீன் பிடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதனால ஆளுக்கு ஒரு கடையை வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: சாபீர்.
4: அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சுப்பா? என்ன பண்ணீங்க வீக்கெண்ட்?
4: எப்பயுமே போல லைட் ஹவுஸ்க்கு போனோம்னா நேத்து.
6: சூப்பர், அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா?
4: ஆமா, நான் மேல இருந்து பார்த்தேனா கடல்லாம் தெரிஞ்சிச்சுனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சுனா நேத்து.
6: சூப்பர், அதே நல்ல ஒரு டைம் பாஸா இருக்கும் இல்லையா?
4: ஆமாண்ணா, ஆமாண்ணா.
6: சூப்பர் சூப்பர். மீன் மார்க்கெட்லாம் சண்டே ரொம்ப ஸ்பெஷல் அப்பாங்க.
4: ஆமாண்ணா, ஆனா அங்கலாம் நாங்க போனது இல்லனா. இங்க சண்டே வந்து காய்கறி அந்த மாதிரி போடுவாங்கனா. மணல்,
6: தயிர், பயிறு,
4: பயிறு,
6: அரிசி,
4: அரிசி,
6: துளசி,
4: துளசி. சரி ஓகேனா, கரெக்டா சொல்லிட்டீங்க. அஞ்சு, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் கிரீடம், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து அக்கம் பக்கம் யாரும் இல்ல பூலோகம் வேண்டும். இந்த சாங்கோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் குடுக்கறீங்களா?
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
6: ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா, இந்த டே உங்க கூட பேசினது இந்த டே சூப்பரா மேட்டும்பா.
4: ஓகேண்ணா, நன்றிண்ணா.
6: பாய்பா பாய்பா.
4: நம்ம சந்திரசேகரானா பதிலையுமே சொல்லிட்டு நல்லா நம்ம கூட பேசிட்டாங்க. அடுத்ததா வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
5: ஆரம்பிச்சிருக்கா. அதாவது நம்ம வந்து இந்த கதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்லிடுறேன். தவிட்டுக்குருவி ஒன்று மழலை குரலில் பேசிக்கொண்டே தரையில் எதையோ தேடிக்கொண்டிருந்ததை பார்த்தாள் ஆணி. அப்போது அம்மா ஆணியின் தோல் மீது கையை வைத்து புலக்கடையில் அடுக்களையும் இருந்து கழிவு நீர் ஓடும் வாய்க்காலை பார்த்து கை நீட்டினார். அட, இது என்ன புதுசாக இருக்கு? இரண்டு பக்கம் சிறகுகள் செம்பட்டையா கலரிலும் உடம்பு கருப்பாகவும் கண்கள் கோவை பழம் போல சிவப்பாகவும் இருந்தது. அந்த பறவை அது வாய்க்காலில் இருந்த புழு பூச்சிகளை கொத்தி தின்பதில் கவனமாக இருந்தது. ஆணி அம்மாவின் நைட்டியை பிடித்து இழுத்தாள். சைகையில் அது என்ன என்று கேட்டாள். அம்மா, செம்போத்து என்று சத்தமாக சொல்லிவிட்டாள். அவ்வளவுதான் அந்த பறவை இருக்குல்ல, அந்த பறவை வந்து செம்போத்து ஒரு ஓட்டப்பந்தய வீரனைப் போல கொஞ்ச தூரம் தரையில் ஓடி பறந்து விட்டது. அது ஓடும்போது ஏற்படுத்திய பரபரப்பு வாய்க்காலில் இருந்த இரண்டு தவளைகளும் ஐயோ ஆபத்து கிர் கிர் என்று கத்தி வடியே தாவி குதித்தன. இப்போது ஆணையை சுற்றிலும் கவனிக்க ஆரம்பித்து விட்டாள். செம்பருத்தி செடியில் இருந்த பூக்களில் இரண்டு பெரிய கருஞ்சிவப்பு வண்ணத்து பூச்சிகளை பறந்து.
4: சரி, அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
4: உங்க
7: பேசுறேன் தங்கச்சி மேடம்.
4: சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
7: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? தாபி தண்ணி நல்லா இருக்காங்களா?
5: எல்லாருமே சூப்பரா இருக்கும்க்கா.
4: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருக்கீங்களாக்கா? ஆமாக்கா. நீங்க வந்து நம்ம சந்திரசேகர நான் சொல்லாத வேற மூன்று எழுத்துக்கள் சொல்லிடுறீங்களாக்கா?
7: சொல்லிடுறோம். பாட்டி, அம்மா, அப்பா, மாணவி, நேர்மை.
4: சரி, ஓகே. ஓகேக்கா, ஓகேக்கா, நீங்களுமே நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
7: எனக்கு காதல் இலக்கணத்துல இருந்து பாடணும்.
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துறேன்.
7: என்னதுக்கா? பாண்டிய ஆட்டமும் பாடு.
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துறலாம்க்கா. நன்றிக்கா எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு. சரி, ஓகே. நம்ம அக்காவுமே நல்லா வந்து பேசிட்டாங்க. அடுத்ததான் வந்துட்டு இப்போ அடுத்ததான் நான் சொல்கிற தகவலை தெரிஞ்சுப்போமா?
5: சரிக்கா.
4: சரி, ஓகே. நம்ம ஜாபர் தம்பி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் வாசிங்க.
5: ஆ, ஓகேக்கா. அப்போது என்னைத்தான் உனக்கு தெரியுமா, கிக் கிக் கிக் என்று சொல்லியபடி மைனா பறந்து வந்த முருங்கை மரக்கிளையில் வந்து உட்கார்ந்திருந்தது. ஏ என்று என்ற இடம் காக்கா காக்கா என்று கரைந்தபடி காகம் மேலே ஆணி அன்னத்து அண்ணாந்து பார்க்க கொண்டிருந்த அவளுடைய காலில் ஏதோ சுருக் என்று வலித்தது. கீழே குனிந்து பார்த்தால் ஆணி ஒரு சித்தரும்பு அவளுடைய கழுக்காலில் ஏறி நின்று முட்காலை தூக்கி அவளை பார்த்து ஏதோ சொன்னது. அவள் உற்று பார்த்தபோது தான் தெரிந்தது, அவள் காலுக்கு கீழே வரிசையாக எறும்புகள் போய்கொண்டிருந்தன. அவை அவளுடைய பக்கத்தில் முட்டு தடுமாறி கொண்டிருந்தன. அவள் எறும்புகள் போகிற பாதையை நடுவில் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, ஓகே. இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே சொல்லிடுறேன். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய பழக்கங்களில் ஒன்று தான் இம்பல்சிவ் பிஹேவியர். இம்பல்சிவ் பிஹேவியர்னா குழந்தைங்களோட வளர்ச்சியில் அடிக்கடி வந்து மாற்றங்கள் நடக்கும். பொதுவாக ஒரு விஷயத்தை யோசிக்காமல் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. இது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு சிலர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கிறத பார்க்க முடியும். குழந்தைங்களோட வயசு, ஃபீலிங்ஸ், கட்டுப்பாடு, கவனம் இதெல்லாம் நிலையாக இல்லாதனால வந்துட்டு ஏற்படும். பெரியவங்களை கம்பேர் பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு இந்த நடத்தைகள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஹேவியர் இருந்தால் அடிக்கடி கோவப்படுறது, யோசிக்காமல் ஒரு விஷயத்தை வந்து வேகமாக செய்கிறது, ஆபத்தான செயல்களில் ஈடுபடுறது, முக்கியமாக பொறுமை இல்லாமல் வந்து மற்றவங்க பேசுகிறப்ப கூட இடையில பேசுவாங்களாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? அதுக்கான முக்கியமான காரணம்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி முழுமை அடையலைனா செல்ஃப் கண்ட்ரோல் குறைவாக இருக்கும். அப்படி இல்லை, ஹைப்பர் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அதை வெளிக்காட்ட இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்க. அதனால தூக்கம் கூட சரியாக கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இதை தவிர வெளிப்புற விளையாட்டுகளில் கலந்துக்க வைக்கிறது, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவே இந்த பிஹேவியரை வந்து மாற்றணும். இது அவங்களோட பாதுகாப்பு உரிமையில் ஒரு பகுதி அப்படின்னுமே சொல்கிறாங்க. சரி ஓகே. அடுத்ததா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னா, இப்போ உங்களுக்கானது வந்து நாலு எழுத்து வார்த்தைகள், நாலு எழுத்துல உள்ள வார்த்தைகள் ஒரு அஞ்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க இந்த கேமோட வின்னர். அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நாலு எழுத்து வார்த்தைகள் அஞ்சு நீங்க சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்தடுத்ததாக நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: அகில்.
3: நம்ம அகில் தம்பி வந்து கடற்கண்ணி அப்படின்னு ஒரு புக்குமே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
5: உங்களுக்கு
3: வந்து நாலு எழுத்து வார்த்தைகள் சொல்லிடுறீங்களா?
5: விளக்கு,
3: விளக்கு.
5: உள்ளம்,
3: உள்ளம்.
5: நிழல்கள்,
3: என்னதுனா?
5: நிழல்கள், நிழல்கள், நிழல்கள்,
3: நிழல்கள். அஞ்செழுத்துலனா?
5: கருப்பு,
3: கருப்பு.
5: மஞ்சள் சிவப்பு,
3: மஞ்சள் சிவப்பு. ஓகேனா, நீங்க அஞ்சு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
5: எனக்கு துள்ளாவந்தூர் படத்துல இருந்து விஜய் நடித்த துள்ளாவந்தூர் படத்துல இருந்து
3: பாட்டையுமே கேட்டுட்டாங்க. அவங்களுக்கான பாட்டு வந்து நம்ம சாதிக் தம்பியும் நானும் பேசின அப்புறம் வரும். அடுத்ததான் வந்துட்டு சாரி அகில் தம்பி, இப்ப வந்து நீங்க பேச ரெடியா இருக்கீங்களா?
4: இருக்காங்க. அவள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இயக்கவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இலையுன் இருந்த இடத்துக்கு ஒரு இளம்பெண் நடந்து வந்தாள். அவனை பார்த்து மாத்திரத்தில் அவன் இறந்துவிட்டான் என்று நினைத்து அவள் பயந்து விட்டாள். பின்னர் அவன் உயிரோ. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதியில் செஞ்சுக்கலாம்.
3: சரி, ஓகே. இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க பேசக்கூடிய விஷயங்களையோ கருத்துக்களையோ பெற்றோர்கள் வந்து காது கொடுத்து கேட்க வேண்டியது எப்படி அவசியமோ அதே மாதிரி குழந்தைங்களும் பேரண்ட்ஸோட பேச்சை முறையாக கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பண்பும் கூட. என்னதான் குழந்தைங்களுக்கு அதிக கிரியேட்டிவிட்டியோட அந்த சிந்திக்கக்கூடிய திறமை இருந்தாலுமே பெற்றோர்களோட அந்த அனுபவங்களுமே பல பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். ஆனால் பல பேர் வந்து பேரண்ட்ஸை முழுமையாக நம்புறதில்லை, சரியாக தான் சொல்கிறாங்களா அப்படி இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தோடையே இருக்காங்க. குழந்தைங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பெற்றோர்களை வந்து பெற்றோர்கள் ஷேர் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸை மதித்து அவங்களோட யோசனைகளை பகிர்ந்துக்கணும். இது குழந்தைங்க தவறு செய்யாமல் கற்றுக்கக்கூடிய வழிகள் உருவாக்கும். அதுக்காக வந்து பேரண்ட்ஸும் நான் சொல்கிறது தான் சரி, என்னோடய டிசிஷன் தான் இருக்கணும், குழந்தைங்கள்ட்ட வந்து அப்படி சொல்லக்கூடாது, திணிப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் இந்த இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிறதுல மறுப்பு இருக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டைகள் தான் அதிகமாக வரும். முடிஞ்சளவு குழந்தைங்களை மனதளவில் உறுதியானவங்களாக மாற்றணும். அதுக்கு வந்து பேரண்ட்ஸோட வழிகாட்டுதல் அவசியமாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு தப்பாகவுமே நம்ம வந்து புரிஞ்சிக்க கூடாது. அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: அகில்.
2: சரி, அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து வார்த்தைகள்னு கேட்டிருந்தோம், அதுக்கு ஒரு நேயர் இப்போ பதில் சொல்லியிருக்காங்க மெசேஜ் மூலியமாக. இ கை மை பைன்னு அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸ்மிருதி அக்கால் மடத்துலேருந்து அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
3: ரெடியாக இருக்கேங்க, வாசிக்கவாக்கா.
2: ஆ, வாசிங்க.
3: உயிரோடு இருக்கிறான் என்பதை அவள் அறிந்து கொண்டு உடனே உதவிக்கு ஆட்களை கூட்டிக்கொண்டு வருவதாக விரைத்தாள். அனைவரும் கூடி இளவரசனை எழுப்பி விட்டனர். அவனை சுற்றி இருந்தவர்களை பார்த்து அவன் புன்னகைத்தான். ஆனால் அவன் குட்டி கடற்கன்னி இருந்த பக்கம் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த கடற்கன்னி புக்கை வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். இது உங்களுக்கும் இந்த புக்கு, அதாவது இது வானம் பதிப்பகம், இந்த புக்கு உங்களுக்கும் வேணும்னா 91 76 54 99 91 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்லிடுறேன், 91 76 54 99 91 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்ம கேமுக்கு சொல்லி சொல்லி மெசேஜ் மூலியமாக மெசேஜ் மூலியமானு வருது. கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா இந்த புக்கை வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த கடற்கரை நீ அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த புக்கு வந்து, அதாவது குட்டி கடற்கன்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்து சுவாரஸ்யமாகவுமே இருக்கும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல. சரி, அடுத்ததான் வந்துட்டு வானிலை தகவல், அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கான வானிலை தகவல் வந்து காற்றோட வேகம் 28 கிலோமீட்டரில் இருந்து 43 கிலோமீட்டர் வரை,

0: தெற்கு தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில் வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வர உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா
1: அகில்.
0: சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம மீரான் யூசுப் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பு சொந்தங்களே, இது உங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை வழங்கும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில கடலோர காற்றோடு உங்களோடு அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் உங்கள் இனிதா. கடலுக்கு போன எல்லாரும் நிறைய மீன்களோட பாதுகாப்பா கரைக்கு திரும்பிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எங்கெங்க என்ன நடக்குது அப்படின்ற செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம சொந்த ஊர்ல நம்ம கண்ணெதிரே இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரியாமைய போயிருது மக்களே. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்தை பத்தி தான் நாம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இந்த பகுதியில பார்க்க போறோம். அது வேற எந்த ஊரும் இல்ல, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற காரங்காடு அப்படின்ற கடற்கரை கிராமம் தான். நாம முன்னாடி இந்த கிராமத்தை பத்தி நிறைய பேசியிருப்போம். அங்க இருக்கிற இயற்கையான சதுப்பு நில காடுகளும் அங்க ஏன் அதிகமா இருக்குது, அதுக்கு காரணம் அந்த ஊர்ல கடற்கரையோரத்துல கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ல பரவி கிடக்குற அந்த கடற்பொருட்கள் தான். ஆமா மக்களே, அந்த பொருட்களை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். தரையில முளைக்கிற புல்லு மாதிரி இல்லாம கடற்பொருட்கள் ஒரு பூக்கும் தாவரம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த புல்லுக்கு சல்லி வேர் தொகுப்பு, அப்புறம் அழகா இலைகளும் கூட இருக்குதாங்க. சூரிய ஒளி நல்லா தெரியிற ஆழமில்லாத தெளிவான தண்ணியில தான் இது நல்லா வளருமா. கிட்டத்தட்ட 4 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் ஆழம் வரைக்கும் இது வளருமா. காரங்காடு கடல்ல என்னென்ன வகையான புற்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட்டத்தால அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கடற்பாசி இருக்கு. இது 3.5 ல் இருந்து 4 பாகம் வரைக்கும் வளருமா. இதோட வேர்கள்ல ஊசி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெளுத்து மீன் வாழுமா. இதே மாதிரி ஈக்கி முறுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களும் இருக்குது. இது பார்க்க அப்படியே முருங்கக்காய் பிஞ்சு மாதிரியே ஈக்கி குச்சி மாதிரியும் இருக்குமா. இந்த வகை கடற்பொருட்கள்ல சம்பா நண்டு அதிகமா வாழுமா. அது போக மின்னித்தாளை கோர புல்லுன்னு சொல்லுவாங்க. இது கடலுக்கு அடியில பூங்கா மாதிரி இருக்குமா. இந்த மின்னித்தாளையில கிடக்குற உள்ள கிடக்குற கிழங்குகளை கடற்பசுக்கள் சாப்பிடும். இப்படி கடற்பசு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 ல் இருந்து 50 கிலோ பொருட்கள் அசால்ட்டா சாப்பிடுமா. இன்னுமே 300 கிலோல் இருந்து 400 கிலோ எடை இருக்கிற இந்த ராட்சச கடல் பசு நம்ம காரங்காடு பகுதியில இன்னுமே பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. காரங்காட்டுக்கு போனா கடல் பசுவையும் கண்ணில பட்டா கண்டிப்பா பாத்துட்டு வாங்க. இந்த மின்னித்தாளை வகை பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களுக்கு நண்டுக்கும் அப்படி ஒரு பிரியமோ அதிகமா. இந்த மின்னித்தாளைக்குள்ளதான் நண்டுகளுமே அதிகமா வாழும் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. சோ இந்த இயற்கை செல்வங்களை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ சூப்பரான பாடல்கள் வருது, கேட்டுட்டு வந்துடலாமா? இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனியசூரி, எனக்கு வயசு 55.

0: பாம்பன் சின்னப்பாளம். நானும் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில் வலை கொண்டு போய் விட்டோம். பிடிக்கையில் நான் வத்தை இழுத்து என் புருஷன் என் வீட்டுக்கார் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தார். நான் வலை பிடிச்சேன். கடுகில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க, அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில் மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியாது, இருப்ப முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கி ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில் திளாவி திளாவுற வத்தை அங்கே போட்டு வந்துட்டோம். கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு ரொம்ப முடியலை. அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாற்றினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவலை ஆகலை, ரொம்ப வேதனை பண்ணிடுச்சு, காலு நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன். பிழைக்காது தானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மர கூட்டிகிட்டு போனேன். மர கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு, மரம் முடியாமல் போயிடுச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போகையில் கரண்ட்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்ட்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு நான் போயிட்டு வரேன் வளவு பிடிச்சிட்டு வரேன் போனவு கரண்ட்டு கம்பி அந்து கிடந்து கவனிக்கலை. கரண்ட் கம்பி மேலே களை வச்சுட்டாங்க. கரண்ட்டு கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கும், சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்கு, சித்தப்பாங்க செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்து தான் போய் கிடந்தாங்க. 5 மணிக்கு போனவங்க, 4 மணிக்கு போனவங்க, 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து அவங்க இருக்கையிலையும் போவேன். அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளைகளை 3 காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைத்தைனா வளையினா கிடக்குந்த வளை உரம் ஏன் வளாதேன். பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலை வந்து கரையை தொட்டுட்டு போகும், ஆனா சில அலைகள் மனசுக்குள்ளேயே தங்கிரும். அவ்வளவு பெருசா எழும்புங்க. அப்படி கடல் கதைகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்க வந்துட்டேன் நான் இனிதா சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ திருக்க வகையில புள்ளியன் திருக்க, அதை தான் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பாம்பன் பகுதியில புள்ளியன் திருக்க பிடிப்பாங்க. அந்த திருக்கைய மூணு வகையா ஆராய்ச்சியாளர்கள் பிரிக்கிறாங்க. பொதுவா இத ஹனிகோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த வகை திருக்கையோட தோல்ல பாத்தீங்கன்னா தேன் கூடு மாதிரி வடிவத்துல இருக்கிறதால இத ஹனிகோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லெப்பர்ட் ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்கைய வந்து பாத்தீங்கன்னா இதோட மேல பூ மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கும். அதை உன்னிப்பா கவனிச்சா தெரியும். அந்த வகை திருக்கைய லெப்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இன்னொரு வகை திருக்கையும் இருக்கு. இந்த புள்ளியின் திருக்கன் பொதுவா சொல்லக்கூடிய இந்த திருக்கையில மூன்று வகைகள் இருக்கு. அதுல மூணாவது வகை திருக்கையை பத்தி நம்ம பார்க்கலாம். ரெடிகுலர் விப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய வகை திருக்கையா இந்த புள்ளியன் திருக்க. இந்த திருக்கையோட தோல்ல பாத்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்ல, அதாவது ஹார்ட் வடிவத்துல இருக்குமா. இந்த மூணு திருக்கையுமே பொதுவா மீனவர்களுக்கு அடையாளம் தெரியாம புளியன் திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரிய வகை புளியந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த ரெடிகுலர் விப்ரே வந்து பாத்தீங்கன்னா 4 இல்லைன்னா 3 இந்த மாதிரி சில நேரங்கள்ல பிடிக்கப்படும். இந்த புளியந்திருக்கைக்கு அறிவியல் பெயர்கள் வேற வேறையா இருந்தாலும் ஆனா பொதுவா மக்கள் வச்சு அழைக்கிற பெயர் பாத்தீங்கன்னா புளியந்திருக்க. இது 2 மீட்டர் அகலம் வரையும் வளரக்கூடியுமா. குறிப்பா இந்த ரெடிகுலர் விப்ரே 100 கிலோ எடைக்கு மேல இருக்குமா. அது ஒரு அரிதான வகையை சார்ந்த ஒரு திருக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்க எலும்புகளோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா குறிப்பா முகசுருக்கம் நீங்கி முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் டி சத்து இந்த திருக்கையில அதிகமா இருக்குதான். அடையாளத்தை நம்ம சொல்லியாச்சு. இந்த மாதிரி அடையாளத்தோட பிடிக்கப்படுற இந்த திருக்கைய, அதாவது ரெடிகுலர் விப்ரே திருக்கைய, நீங்க தயவு செஞ்சு மீனவர்கள் உங்கள் வலையில பட்டுச்சு அப்படின்னா உயிரோட இருக்கும் போதே கடல்ல விட்டுருங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது அரிய வகை உயிரினமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி மக்களே, இப்போ பாடல்களோட ஜாலியா இருக்கலாமா? தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: கடல் ஓசை கேட்டாலே நம்ம ஊர் நினைவுக்கு வந்துடும். நம்ம மீனவர்களோட கடலோட கதைகளுமே நினைவுக்கு வந்துடும். இந்த கடலோட நினைவுகளை உங்க காதுகளுக்கு கொண்டுட்டு வர்ற நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம சமுத்திரம் பழகு. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம ஊர்கள்ல பழைய பாரம்பரிய மீன்பிடிப்பு முறைகள்ல ஒன்னா இருக்கிறது சிங்கி பிடிக்கிறது. இந்த சிங்கிய நம்ம மீனவர்கள் எப்படிலாம் பிடிக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம பகுதிகளில் குறிப்பா பாத்தீங்கன்னா தென்கடல்ல வந்து அலைகள் அதிகமா வரும். அதுல வள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் போவாங்க. பெரிய பார் எங்க இருக்கோ அங்க வலைய விட்டுருவாங்க. பாறை சுத்தி வலைய விரிச்சிருவாங்க. அந்த வலைக்கு சிங்கி வலை அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இந்த சங்கு குளியாளி இருக்காங்க இல்லையா, அந்த சங்கு குளியாளியுமே இந்த படகுல போவாங்க. மொத்தம் 5 நபர்கள்ல 3 பேர் சங்கு குளியாளியா இருப்பாங்க. வலைகளை விரிச்ச உடனே தண்ணிக்குள்ள போய் பாருக்கு அடியில நிறைய சிங்கிகள் இருக்கும். குறிப்பா குளி சிங்கி, மட்டு சிங்கி இதுகள்ல பாருக்கிட்ட போய் வலைகள்ல சிக்கிற மாதிரி சுத்தி வளைச்சு கம்பியால தட்டுவாங்க இந்த சங்கு குளிக்கிறவங்க. அப்போ இந்த சிங்கி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறப்போ வெளியே வர்றப்போ அதை சுத்தி பாறுல வலை விரிச்சு கிடக்கும், அதுல மாட்டிக்கிறோம். இப்படித்தான் வந்து நம்ம பகுதிகளில் மக்கள், குறிப்பா அதுவும் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் சிங்கி வலை வச்சு தென்கடல் பகுதிகளில் சிங்கி பிடிச்சிருக்காங்க. அப்போலாம் சிங்கி வெறும் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு தான் விலை போச்சு. ஆனா நிறைய பிடிப்பாங்க நம்ம மீனவர்கள். சரி மக்களே, சிங்கியை பிடிக்கிறத கேட்டாச்சு, பாரம்பரிய தொழிலையும் பார்த்தாச்சு. நம்ம இசை பக்கம் போலாம். தொடர்ந்து வர்ற பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதுவரைக்கும் இசையோட பயணிச்சிட்டு இருந்த நம்ம நிகழ்ச்சியில இனிமே கொஞ்சம் வார்த்தைகளோடும் பயணிக்க போறோம். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. குறிப்பா நம்ம ராமேஸ்வரம் பகுதிகளில் அரிய வகை உயிரினம் கடலுக்குள்ள இருக்கிற வேளா மீன். இது திருக்கை மீன் வகையை சேர்ந்தது. லார்ஜ் டூத் சாஃபிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இத வேளா மீன் அப்படி இல்லை அப்படின்னா தச்சன் சுறா அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். இது எப்படி இருக்கும்னா, இதோட தோற்றம் உளுவ மீன் தோற்றத்துல இருக்கும். வாய்ப்பகுதியில கூர்மையான கத்தி மாதிரி ரெண்டு பக்கமும் ராமேஸ்வரம் பகுதிகளில் இந்த வகை மீன் வந்து அதிகமா இருந்துச்சான். குறிப்பா தங்கச்சி மடம் பகுதிகளில் வடக்கு கடற்கரையில பெரிய பெரிய வேளா மீன்களை குத்தி பிடிக்கிறத நம்ம மீனவர்களும் பார்த்திருக்காங்க. கடலுக்குள்ள 40 பாகத்துக்கு கீழே வாழக்கூடிய இந்த மீன் 200 கிலோ எடை வரைக்கும் இருந்திருக்குங்க. 200 கிலோ மட்டும் கிடையாது, 600 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது அரிதான மீன் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. இப்போலாம் நம்ம பகுதிகளில் இந்த மீன் வர்றதில்ல. அந்த மீன் தூரமா வந்தா ஒரு படகையே முட்டி தூக்கிரும். அதனால கடல்ல இந்த மீனை பார்த்தா மீனவர்கள் பயப்படுவாங்க. ஒரு சில பேர் தூண்டிய பெருசா போட்டு தூக்கிடுவாங்களாம் மீனை. ரொம்பவே சுவாரஸ்யமான மீன் தான் மக்களே இந்த வேளா மீன். சரி, நம்ம வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுப்போமா? இசையை நம்ம காதுகளுக்கு விருந்தாக்கலாம் வாங்க, தொடர்ந்து கேட்போம் பாடல்கள் வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக அரசு வழங்குற மானிய நலத்திட்டங்கள்ல பல நேரங்கள்ல சரியான தகவல் போய் சேரணும் அப்படின்றதால நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில திட்டங்கள் பத்தி இந்த பகுதியில பேச போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. ரெண்டு முக்கிய கடன் மற்றும் மானிய திட்டங்கள் என்னன்னா, புதிய சூறை மீன்பிடி தூண்டில் மற்றும் செவில் வலை படகுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% மானியம் கொடுக்கறாங்க. ஆழ்கடல்ல போய் சூரமீனை பிடிக்கிறத அரசு ஊக்குவிக்கிறாங்க. குறிப்பா மீனவர்களோட பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யறதுக்கும் அரசாங்கம் இந்த சிறப்பு சலுகையை வழங்குறாங்க. இந்த மீன்பிடி தூண்டிலுக்கு செவில் வலைக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து செலவு பாத்தீங்கன்னா 50% தொகை வந்து அரசே மானியமா கொடுக்கறாங்க. மத்த 50% மீனவர்களுக்கு பங்கு மானிய தொகையாகவும் கொடுக்கறாங்க. குறிப்பா 60 லட்சம் வர நிதி கொடுக்கறாங்களாம். யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசின் அனுமதி தரவுகளை மீனவர்கள் கொண்டுட்டு வரணும். தேவையான ஆவணங்கள், உரிமை சான்றிதழ், அப்புறம் படகோட பதிவு சான்றிதழ் இருக்கணும், மீன் பிடிக்கிற உரிமை சீட்டு வச்சிருக்கணும், குறிப்பா மீனவர்களோட ஐடி கார்டு வேணும். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் பகுதிகளில் மீன் பிடிக்கிற மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டமா இருக்குது. குறிப்பா விசைப்படகுகளோட பெருக்கத்தினால அவங்கள தகுதி உள்ளவர்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிக்க இத்திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதோட நிதி பங்கு அப்படின்றது என்ன அப்படின்னா, 30% மாநில மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறாங்க. 70% அப்படின்ற அடிப்படையில நிதி உதவியும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா மீனவர்கள் இந்த திட்டத்துல பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை மற்ற பகுதிகளில் கேட்கலாம். அருமையான பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆச்சு. இங்க இருந்து வீட்டுல இருக்கோம். முதல் நாள் வீட்டுல இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயன நிஜமா கடலுக்கு போனா புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல வந்து இருக்கான், அங்க சம்மாட்டி வீட்டுல போய் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க கோடியாக்கரையில சரின்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து மாமன் தங்கச்சி மரத்துல இருந்து கிளம்பி போறோம். கிளம்பி போய் அங்க போனா பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டுல இருக்கிறான். அதோட வாரா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிட்டு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் அங்கே ஒரு கடை இருக்கு, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போக சொல்லிட்டு நிற்கிறான் என்னட்ட. அல்ல கொந்தொழிச்சு வேகமாக வந்துருச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லாங்களாம் கிடைச்சிடா போடா உரையோட்டமா போட அப்படின்னு சொல்லி சமாட்டி பண்றாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு நான் போய் பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்க ஓட ஓட அல்ல தண்ணி எங்கிட்டதான் வருது வந்துருச்சு. அப்ப இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு தெரியல, அக்கா அக்கா செஞ்சாக்கா உங்ககிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்க கடக்கார வழிய ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுக்கடவுன்னு இந்த பொம்பளை பத்தி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன மாயின்னு எழுத்து போறதுக்குள்ளயும் தண்ணி நிறைய வந்துருச்சு, நிறைய கோயிலே மூன்றாப்புல வந்துருச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் பட்டிங்க அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னைய ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டு தெரியாம நின்று, எனக்கு அந்த இடம் அப்போ போனது அறிமுகம் தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டும் சும்மா மலத்தடி மாதிரி வரதாகணும்னு நான் இருந்தேன். பார்த்து அப்புறம் சொல்லி கடவுள் முன்னு வருது, என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு பண்ணல, என்னையை தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரிக்கு அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவத்தை அடி எப்படியே ஒரு கொடூரம், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுங்க. அந்த பிள்ளைகள இப்போ அச்சை பிள்ளை ஒரு பையெல்லாம் 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போ தான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்கள ஆஞ்சி எடுத்து போட்டுருந்துருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளைலாம் இப்படி மெதந்து இப்படி வருது, கருத்து நிறைய நகநட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையெல்லாம் இறந்துட்டான், போஸ்ட் சாஞ்சு கடலுக்குள்ள அந்த பையெல்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில்கள் தான் இதுகள்லாம், இவெல்லாம் மறு பழைப்பு பழைச்சு வந்தது இந்த இதுகள்லாம். மறு ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிகிட்டு போடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் கொடியாக இருந்தா. நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நெய்தல் கைமணம் பகுதியில உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம புது வகையான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நண்டு. அதுல இருக்கிற சதையை எடுத்து அதை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாளிச்சு சாப்பிடுறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நண்டு சதை தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நண்டு சதை தொக்கை நம்ம எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா நம்ம பெரிய பெரிய நண்டுகள், முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து செம்பரியா நண்டு அதிகமா பிடிப்பாங்க. வலைகள்ல பாறுகள்ல மாட்டக்கூடிய 2-3 கிலோ நண்டுகள் வந்து அதிகமா கிடைக்கும். இந்த நண்டுகளை என்ன செய்வாங்க அப்படின்னா உடைக்கவே முடியாது. அத குழந்தைங்க சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். பெரியவங்க சுத்தியல் வச்சுதான் உடைச்சு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இருந்த காலங்கள் போயிருச்சுங்க. அந்த மாதிரி பார் நண்டுகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அதனுடைய சதையை எடுத்து எப்படி எல்லாம் நம்ம தொக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி நம்ம விளாவரியா நம்ம இந்த பகுதியில பார்ப்போம். குறிப்பா நண்ட வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டு முதல்ல அவிச்சிடணும். நல்லா தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அவிச்சு வேக வச்சு அதை என்ன செய்யறோம் அப்படின்னா நண்டோட சதைகளை தனித்தனியா நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு சதைகள் பிரிச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த சதைகளுக்கு தக்கன நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவு சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை அதிகமாவே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. இது மட்டும் இருந்தா போது நம்ம நண்டு சதை தொக்கு செஞ்சிடலாம். ஒரு வடை சட்டியில எண்ணெயை ஊத்தி பெருஞ்சீரகம் போடுங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சவும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தை அதுல போட்டுருங்க. நல்லா பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் நண்டோட சதைகளை பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சதைகளை அள்ளி உள்ள போட்டு நல்லா உப்பு போட்டு கொஞ்சமா அப்படியே லோ ஃப்ளேம்லயே வதக்குங்க. ஏன்னா அதிகமா நண்டோட சதைய நம்ம அடுப்புல போட்டோம் அப்படின்னா அந்த சதையோட ஸ்மெல்லு போயிரும். வெங்காய ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே அவிச்சு வச்ச நண்டு தானே, கொஞ்சமா லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் மட்டும் அதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலைய பொடுசா நறுக்கி அதை மேலால தூவி விடுங்க. இப்ப டிஷ் ரெடி மக்களே. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்ல இதை கொடுத்து விட்டா டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிரும். பெரியவங்க சின்ன குழந்தைங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான உணவுகள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா உடம்புல சத்தும் சேரும், அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க மக்களே. அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி, பாடல்கள் கேட்டாச்சு, இப்போ நம்ம கதைகளையும் கேட்போமா? நம்ம கடல், நம்ம மீனவர்கள், நம்ம பாரம்பரியம் இதெல்லாம் கேட்டோம். இப்போ காலநிலை மாற்றத்தை இந்த பகுதிகளில் பார்ப்போம். இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டுட்டு வர்ற ஒரு சின்ன பயணம் தான் இந்த சமுத்திரம் பழகு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது இப்ப பரவலா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். குறிப்பா வெயிலோட தாக்கமும் காலநிலை மாற்றத்தை பொறுத்துதான் அமையும். இந்த வெயில்னால ஏற்படுற விளைவுகள் என்ன, இந்த வெயிலை கட்டுப்படுத்த என்ன இயற்கை சூழல் நமக்கு பாதுகாப்பு தருது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மேகங்கள் முக்கியமா நம்மள வெயில இருந்து நேரடியா தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கும். குறிப்பா பெரிய பெரிய நகரங்கள்ல அந்த அளவுக்கு மரங்கள் இல்ல, நீர்நிலைகள்லயும் சரியா தண்ணியும் இல்ல, நீர்களும் இல்ல. இல்லைன்றப்போ நீர்ல இருந்தும் மரத்துல இருந்தும் நீராவி உருவாகும், அதுதான் மேகமா மாறும். குறிப்பா பெரிய நகரங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் அழிஞ்சு போனதால முக்கியமா இந்த நகரங்கள்ல மேகங்கள் உருவாகிறது பாதிக்கப்படுது. அப்படியே உருவானாலும் ரொம்ப தூரத்துல போய் தான் உருவாகுது. அதிகமா பகல்ல வெயில் அடிக்கும், ஆனா சாயங்கால நேரங்கள்ல மழை பெய்யும். இப்போ அந்த விஷயம் குறைஞ்சு போச்சு. அதுக்கான காரணமும் காலநிலை மாற்றம் தான்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது கூட பெரிய கட்டிடங்கள் அங்க இருக்கக்கூடிய இடத்தை மாத்தி அமைக்கிறது. இந்த நகரங்கள் பெருநகரமா வளர்ந்துருச்சு. இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றத்தால இங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றோட்டம் இது எல்லாமே மாறி பல விஷயங்களை பாதிக்குது. அதெல்லாம் பெருநகரங்கள்ல ரொம்ப கொடிய வெப்பமா மாறிடுது. அதே மாதிரி மற்ற நகரங்கள்லயும் மாறிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல்

0: என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே நாம வந்தாச்சு. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடல் ஓசை எஃப்எம் 90.4 இந்த நிகழ்ச்சியின் மூலமா கடலையும் கடல் சார்ந்து வாழ்ற மக்களையும் நம்ம கடலோர பகுதிகள் பாரம்பரியத்தையும் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நம்ம பகுதிகளில் இருக்கிற காரங்காடு கிராமத்துல காணப்படுகிற கடல் சார்ந்த அரிய வகை பொருட்கள், அங்க வாழ்ற மீன்கள், கடல் உயிரினங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பாம்பன் பகுதிகளில் வலைகள்ல சிக்கக்கூடிய அரிய வகை திருக்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெடிகுலர் விப்ரே, அந்த வகை திருக்கைகளை பத்தி பார்த்தோம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி பாதுகாப்பாக விடுவிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நம்ம கடலோட மக்களோட பாரம்பரிய தொழில்கள்ல ஒன்னா இருக்கிற சிங்கி பிடிக்கிறத பத்தி, பாரம்பரிய தொழில் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முத்து குளிக்கிறவங்க அந்த காலத்துல எந்த மாதிரியான சிங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா திருக்க மீன் வகையை சேர்ந்த கூர்மையான அமைப்பை கொண்ட வேளா மீனை பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம பகுதிகளில் அதிகமாக சுற்றி திரிஞ்ச இந்த மீன் இப்போ அளவுக்கு அதிகமா காணப்படாத நிலை இருக்குது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக அரசு சூறை மீன்பிடிப்பு தூண்டில் மற்றும் செவில் வலை போன்ற மீன்பிடிப்பு உபகரணங்களை வழங்குறாங்க. அதுவும் மானியத்தோட வழங்குறாங்க. இந்த திட்டம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கணும். விண்ணப்பிக்கலாம், யார் விண்ணப்பம் தர்றாங்க அப்படின்றத பத்தி, என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா அது மட்டும் இல்லங்க, காலநிலை மாற்றத்துக்கு மேகங்களோட பங்கு என்னன்னு பார்த்தோம். மேகங்கள் மட்டும் கிடையாது, சூரிய வெப்பத்தோட தாக்கத்தை கட்டுப்படுத்துற உதவுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வர்ற நகரமயமாதல் மனிதரோட செயல்பாடுகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை நேரமும் எங்க

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4
2: என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு ஆர் சத்யநாராயணன் எழுதின நினைவுகள் அழிவதில்லை. கதை கேக்கிறதுக்கு அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? பார்வதி ஒரு டைலர் கடையை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வீட்டுக்காரு மாநகர பேருந்துல நடத்துனரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதிக்கு பஞ்சம் இல்லாம இருந்துச்சு. பார்வதிக்கு ஜெயான்னு ஒரு பெண் குழந்தை. அந்த பொண்ணுக்கு ஒரே 12 வயசு இருக்கும். அந்த சின்ன பொண்ணு இயற்கையாவே பரதநாட்டியம் நல்லா ஆடுவா. எங்கேயும் போய் அவ கத்துக்கல. அவங்க பாட்டி ஒரு பரதநாட்டியம் டான்சரா இருந்ததுனாலயோ என்னவோ ஜயாவும் சூப்பரா பரத ஆட ஆரம்பிச்சா. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜயாவோட அம்மா அவங்க பொண்ண ஒரு பரதநாட்டிய ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டாங்க. பார்வதியோட அம்மா கோமதி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் மேடைகள்ல பரதநாட்டியத்தை சூப்பரா ஆடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட திறமை உரிமைன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சாங்க. பார்வதிக்கு அவங்க அம்மா அண்ணா உயிர். காலம் போன போக்குல பார்வதியோட அம்மா கடவுள்கிட்டயும் போயிட்டாங்க. அம்மாவை இழந்த துக்கம் பார்வதிய நிம்மதி இல்லாம பண்ணுச்சு. எப்பவுமே அவங்களோட நினைப்பா மட்டும்தான் பார்வதிக்கு இருக்கும். எப்பெல்லாம் பார்வதிக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அவங்க அம்மா போட்டோவை தான் எடுத்து பார்ப்பாங்க. தான் அம்மாவோட பரதநாட்டிய போட்டோ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது அப்பதான் பார்வதிக்கு அவங்க அம்மா அவங்க கூட இருக்கிறது போல இருக்கும். அபிநயம் முத்திரைன்னு எல்லாத்தையும் பக்காவா பண்ணுவாங்க பார்வதியோட அம்மா கோமதி. இப்போ தன் பாட்டிய போலவே ஜெயா அப்படியே அச்சு பிசகாம பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சா. தன் பொண்ணு பரதம் ஆடும் போதெல்லாம் கோமதி அம்மாவை பாக்குற மாதிரி தான் பார்வதிக்கு இருக்கும். கூடவே கண்கள்ல கண்ணீரும் வரும். ஜெயாதான் அந்த ஸ்கூல்ல சூப்பரா பரதம் ஆடுறவங்களோட லிஸ்ட்ல மொத ஆளா இருப்பா. சொல்லிக்கிற அளவுக்கு ஜெயாவோட வீட்டுல பெரிய வசதி எல்லாம் இல்ல. நடுத்தரமான குடும்பமா இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருந்தா. ஜெயா படிக்கிற ஸ்கூல்ல ஸ்கூல் டே கொண்டாட இருக்கிறதுனால அங்க படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அது எல்லாத்தையும் மேடையில வெளிக்காட்டணும்னு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. எல்லா பசங்களும் பேர் கொடுத்தாங்க. பாட விருப்பம் இருக்கிறவங்க பாடுறதுக்கு பேர் கொடுத்தாங்க, டான்ஸ் ஆட விருப்பம் இருக்கிறவங்க டான்ஸுக்கும் பேர் கொடுத்தாங்க. அப்புறம் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இந்த மாதிரி பல வகையில பல மாணவர்களோட பேரு லிஸ்டா எடுக்கப்பட்டுச்சு. போட்டியில கலந்துக்கிறதுக்கு எல்லா பசங்களும் ஆர்வமா இருந்தாங்க. அந்த வகையில ஜெயாவும் பரதநாட்டியத்துக்கு பேர் கொடுத்தா. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பார்வதி சின்னப்பாளம் 10 வயசுல ஒரு சின்ன சாக்கத்தை பாசி எடுத்து கொண்டு வந்து போட்டு காய போட்டு அதை கொண்டு விற்று எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர். 4 பேர்லையும் தனியாக போயிட்டா எங்கள் அண்ணன் ஒரு ஆள். நாங்கள் எங்கள் சம்பாத்தியத்துலேருந்து எங்களை கட்டிலாம் விற்றாங்க இந்த கடலில் நாங்கள் சம்பாதிப்போம். நீச்சல் கூட யாருமே சொல்லித்தரல, நாங்களாக தான் கற்றுக்குறோம். அந்த போய் விளையாடுவோம், விளையாடையில் நாங்களாம் நீஞ்சி பார்ப்போம், சோவி பிறக்குவோம், அதில் கொண்டு விற்போம். அப்புறம் கட்டி கொடுத்த பிறகு என் புருஷன் கூட்டிக்கிட்டு போனோம் கடலுக்கு. நாங்கள் 2 பேரும் போய் மீன் பாசி எல்லாமே எடுப்போம். எடுத்துக்கிட்டு குழந்தைகளை தொட்டியில் போட்டுட்டு பாசி எழுவோம். 10 கிலோ கிடக்குங்க தொட்டி கட்டி. நாங்கள் 2 பேரும் பாசி எழுவோம். ஒரு பையன் கூட கீழே விழுந்துச்சு, கரையானைக்கு போய் கரையை பிடிச்சி சோறாகி தின்னுட்டு மறுகாலையில் அது மாதிரி கம்மி வலை பாசி இதுக இதுகளுக்குத்தான் போகணும். இப்படியே அதுகளை சின்ன வயசுலேயே இருந்து அந்த கடல்லையே ஓட்டு அதுகளை படிக்க போட்டால் அதுக பள்ளிக்கூடம் போவாதுங்க. எங்களுடைய சேர்ந்து அதுகளும் தொழிலுக்கு வந்துருச்சு. ஒரு 5-6 படிச்சு எங்களை படிக்க போடலையில எங்கள் அம்மா அப்பா. நான் அவ்வளோ கடல் மேலே தான் எல்லா தொழிலுமே எந்த தொழிலுமே கற்றுக்குருவோம். பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் இருந்தாலும் சங்குக்கெல்லாம் பாலத்தில் போய் சங்கு குளிப்போம். சங்கு அட்டை அப்போ இப்போ இல்லை அப்போ அந்த சங்குல புறையிட்டு வந்து கொடுத்துட்டு விற்று வாங்கிட்டு மரம் 2 பேருமே போயிடுவோம். 10 லிட்டர் நீஞ்சி கூட போயிடுவோம் தீவுக்கு. எந்த நிவாரணிக்குது அதுக்கு தக்கன இறங்கி நீஞ்சி போயிடுவோம். போய் கவடாக்க இதுக்கு அப்புறம் வருவோம். மரம் என்ன இப்போ இதைக்கு பிள்ளையெல்லாம் உலசட்டாலும் நாங்கள் இன்னும் வயசு போய் அந்த கடலுக்கு தான் பொண்டாட்டி முடிச்சுன்னு போகிறோம். இப்படி உயக்க உள்ள வேலைக்கு போவோம். இதுதான் தெரியும். எங்கள் அக்காலாம் தண்ணியை குடிச்சு ரொம்ப கிடந்தாங்க. இப்படி பாசிக்கு போவையில் ஒரு பிள்ளை நீஞ்சி தெரியாத பிள்ளைய போய் தூக்க போகிறோம்ண்டு 2 பிள்ளைய சேர்ந்து அமைக்கிருச்சு எங்கள் அக்காவில். அமைக்கி செத்த பணமாக ஆகிட்டா தண்ணியை கொடுத்து அதில் பக்கத்தில் கிடந்து வல்லங்கு கிடந்து வத்தக்கரவு கிடந்து தூக்கிட்டு வந்து 2 நாளைக்கு பிறகு ஆஸ்பத்திரி ஒண்டி போட்டு மூச்சு வந்துச்சு எங்கள் அக்காளுக்கு. அதில் ரொம்ப சிரமப்பட்டோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: முன்னேற்றத்திற்கான
4: நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலைபாயுதே நிகழ்ச்சியில. அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அன்னைக்கு ஸ்கூலுக்கு ஜெயா போனதும் அவங்க கிளாஸ்ல படிக்கிற எல்லா பசங்களும் ரொம்ப ஆரவாரத்தோட இருந்தாங்க. அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஜெயா கிட்ட வந்தா. ஜெயா, நீ பரதநாட்டியம் ஆட போறியோ? ஆமா, என் பாட்டி மாதிரி ஆட போறேன். நான் பரதம் ஆடுறத பார்த்து எல்லாரும் எனக்கு கை தட்டுவாங்க, என்னை எல்லாரும் மதிப்பாங்க, அப்புறம் எனக்கு பாராட்டு மழையா தான் இருக்கும். நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கேன், நீ வா ஜெயா, நல்லா இருக்கும். இல்ல வேணி, எனக்கு பரதம் ஆடணும்னு தான் ஆசையா இருக்கு. எங்க பாட்டியும் ஒரு டான்சர் தெரியுமா? அவங்க இப்ப உயிரோட இல்ல, ஆனா அவங்கள மாதிரி நானும் டான்ஸ் ஆடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மேடையில நான் பரதம் ஆடும் போது எங்க அம்மா அதை பார்த்து சந்தோஷப்பட்டா போதும். ஆனா ஒண்ணுதான் எனக்கு யோசனையா இருக்கு, பரதம் ஆடுறதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், அப்புறம் செட்டு நகை வாங்கணும், சலங்கை வாங்கணும், எல்லாமே வாங்கணும். வாடகைக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் எப்படியும் செலவாகும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுவேணி. இங்க பாரு ஜெயா, எனக்கே தெரியும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீ பேசாம ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்துரு, அதுக்கு இந்த மாதிரி எந்த செலவும் இருக்காது. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்ன ஸ்டைல் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பரை வச்சு கிராஃப்ட் மாதிரி பண்ணி அதுல நீ ட்ரெஸ் போட்டு வரலாம். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று கிராஃப்ட் மாதிரி பண்ணி ஒரு ட்ரெஸ் மாதிரி கூட உருவாக்கி அதை நீ அழகா போட்டுட்டு வரலாம். அதுக்கு வெளியில நீ அதிகமாக காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இருக்காது, வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிக்கலாம். என்ன வேணி பேசுற, நான் உன்கிட்ட ஐடியா தான் கேட்டேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் பரத ஆடக்கூடாதுன்னு நீ பேசுற மாதிரில இருக்கு. யாராச்சும் அப்படி சொல்வாங்களா ஜெயா? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீ அன்னைக்கு ஆடினதை நானும் பார்த்தேன், அது ஒன்றும் ரொம்ப எல்லாம் நல்லா இல்லை. ஏதோ பேருக்கு ஆடுற அவ்வளோதான். நீ என்ன ப்ரொஃபஷனல் டான்ஸரா? இல்லை இல்லை, இப்போதைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கோ. அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ் ஆடி கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ்ல கலந்துக்கிட்டு உன்னோட திறமைய வளர்த்துக்க. போதும், நிறுத்து வேணி. நீ என்னோட திறமைய மட்டும் தட்டுற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை இல்லவே இல்லைன்னு எப்படி நீ முடிவு பண்ணலாம்? ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதான் உன்கிட்ட நான் பேசினேன். ஆனா நீ என்னடானா என்ன அப்படியே மட்டும் தட்டி பேசுற? உண்மையிலேயே நான் நல்லா பரதம் ஆடுறேன்னு டீச்சரே சொல்றாங்க. அப்புறம் என்ன நீ புதுசா நான் நல்லா டான்ஸ் ஆட மாட்டேங்கிறேன்ற? போதும், இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், நீ உன் பெஞ்சுக்கு போ அப்படின்னு ஜெயா அவங்க ஃப்ரெண்ட பார்த்து சொல்லிட்டாங்க. வேணிக்கு சரியான கோபமா இருந்துச்சு. ஆடிருவியா நீ? டான்ஸ் ஆடிருவியா? உன்னை நான் ஆடத்தான் விட்டுருவனா? படிப்புலயும் நீ தான் ஃபர்ஸ்ட் வர, எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட் வர பாக்குற. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? பாக்குறேன், நீ எப்படி டான்ஸ் ஆடுறன்னு பாக்குறேன். பரதம் ஆட போறியா? பாக்குறேன் பாக்குறேன், என்ன ஆடுறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு வேணி அவ மனசுக்குள்ளேயே பொறுமைக்கிட்ட. வேணியோட மனசுல பொறாம குணம் நிறைஞ்சு இருந்துச்சு. எப்படியாச்சும் ஜெயா பரதம் ஆடக்கூடாதுன்னு அவ விடாப்பிடியா இருந்தா. இப்படிப்பட்ட நிலையில கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. என்னென்ன ஆயிருக்குன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. நினைவுகள் அழிவதில்லை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்ததும் ஜெயா ரொம்ப சோகமா இருந்த. அவ ஃப்ரெண்டு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளோட மனசுல பசுமரு தாணி போல பதிஞ்சு போச்சு. அம்மா, உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும். பரதம் ஆடுறதுக்கு நிறைய செலவாகுமாமா. நம்மள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் செலவு பண்ணி பரதம் ஆட முடியாதாம்மா. பட்டு புடவை வாங்கணுமா, செட்டு நகை வாங்கணுமா, சலங்கை வாங்கணுமா, மேக்கப் போடணுமா, நிறைய செலவாகும்னா நான் ஆடாம இருந்துருவாமா. ஏன் செய்ய அப்படி பேசுற? இல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னா இதுக்கு நிறைய செலவாகும், நீ இதெல்லாம் பண்ண வேணா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வேணா வா, அப்படி இப்படின்னு எதேதோ சொன்னா. நான் நல்லா டான்ஸ் ஆட மாட்டேங்கிறேன்னு சொன்னாமா. எங்க ஸ்கூல்ல நடக்கிற காம்படிஷன்ல நான் கலந்துக்க முடியாதாமா. யார் அப்படி சொன்னா? ஒரு பரதம் ஆடுறதுக்கு நகை, மேக்கப், சலங்கை இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதெல்லாம் தாண்டி ஒரு நாட்டியக்காரியோட நடனம் முக்கியம். அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் அபிநய முத்திரைகளும் பாக்குறவங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கணுமே ஒழிய, அவங்களோட தோற்றம் எந்த சூழல்லையும் கண்கொள்ளா காட்சியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ நல்லா ஆடுறியா, உனக்குள்ள திறமை இருக்கா, அது போதும். இங்க பார், ஆள் பாதி ஆடை பாதின்பாங்க. பரதநாட்டியத்துக்கு நீ சொன்ன எல்லாமே தேவை. நகை, நட்டு, மேக்கப், புடவை, சலங்கானி எல்லாம் தேவைதான். ஆனா அதெல்லாம் விட உன்னோட திறமையும் ரொம்ப தேவை. நீ கவனமா கரெக்டா எல்லா முத்திரைகளையும் பண்ணணும். அதே சமயம் உன்னோட நாட்டியத்தை நீ அழகாக்கி காட்டணும். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேம்மா, ஆனா அந்த செட்டு நகை, சலங்கை, புடவை இதுக்கெல்லாம் எங்கம்மா போறது? நிறைய காசு செலவாகுச்சுன்னா? எல்லாமே நம்ம கிட்டே இருந்தா வெளியே எதுக்கு போய் வாங்கணும்? உன் பாட்டியும் பரதம் ஆடுனவங்க தான். பாட்டியோட பீரோவை திறந்து பார். அதுல வகை வகையான புடவைங்க, செட்டு நகைங்க, சலங்கன்னு எல்லாமே இருக்கும். ஜடை அலங்காரம் உட்பட எல்லாம் இருக்கும். போய் பாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு சொன்ன எதையும் நினைச்சு வருத்தப்படாத. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க ஒரு திறமை இருக்கு. உனக்கு இது வராது, நீ இதை பண்ண மாட்ட, இந்த திறமைக்கு நீ தகுதியான ஆள் இல்ல, அப்படி இப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும் உனக்கு எது வரும் எது வராதுன்னு. மத்தவங்க சொல்றத கேட்டு ஒன்னு நீயே மட்டம் தட்டிக்கிட்டேன்னா சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு நீதான் சிரமப்படுவ. காலில சேர் அப்பச்சுன்னா தண்ணிய ஊத்தி கழுவிட்டு வெளியில வந்துடணும். அதுலயே மூழ்கி போய் கடந்து போன விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வை, நிம்மதி இருக்காது. முதல்ல போய் பீரோவை திறந்து பாட்டியோட புடவைங்கள்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அத முதல்ல எடுத்து என்கிட்ட கொடு. அது உன்னோட அளவுக்கு ஏத்த மாதிரி நான் சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்குறேன். எனக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சேம்மா, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். இப்பவே போய் பாக்குறேன், எனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பீரவை திறந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்த கிளி பச்சை கலர்ல வான ஊதா பார்டர் வச்சிருக்கிற அழகான பட்டு புடவையை எடுத்தா. அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற செட்டு நகைகளையும் எடுத்துக்கிட்டா. ஜடை அலங்காரம் அப்புறம் சலங்கைன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில போட்டு அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தா. அந்த பொண்ணோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்துச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தான்.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: சக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பார்வதி ஒரு டெய்லரா இருக்கிறதுனால அவங்க பொண்ணோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த புடவையும் ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த புடவைய நிகழ்ச்சி அன்னைக்கு தம் பொண்ணுக்கு கட்டி விட்டப்போ அப்படியே தேவதை போல இருந்தா. பார்வதிக்கு அவங்க பொண்ண பரதநாட்டிய மேக்கப்ல பார்க்கும் போது அப்படியே அச்சு அசலா அவங்க அம்மாவை பாக்குறது போலயே இருந்துச்சு. பரதநாட்டிய மேக்கப் போட்டுக்கிட்டு ஜெயா அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கும் போயிட்டா. அன்னைக்கு ஸ்கூலே கோலாகலமா இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல அழகழகா வந்திருந்தாங்க. அந்த வேணி பொண்ணு வந்திருந்தா. அவ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்திருந்தால, அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தா. ஜெயா பரதநாட்டிய மேக்கப்ல வந்ததை பார்த்ததும் அவளுக்கு எங்க இருந்துதான் அப்படி ஒரு கோபம் வந்துச்சோ தெரியல. வந்ததுமே ஜெயா கிட்டதான் அவ ஓடி வந்தா. ஜெயாவோட அம்மா அவ பக்கத்துல இருக்கிறது கூட அவ கவனிக்கல. ஜெயா மேக்கப்லாம் பலமா இருக்கு. அது சரி, இந்த நெத்திச்சூடு உனக்கு செட் ஆகவே இல்லையே. மேக்கப் என்ன இப்படி அள்ளி அப்பி இருக்க? நல்லாவே இல்ல. யார் போட்டு விட்டா உனக்கு மேக்கப்? வேணி, நான் கிட்ட ஏதாச்சும் கேட்டனா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எங்க அம்மா போட்டு விட்ட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேலையில இருந்து நான் போட்டிருக்கிற நகைங்க வரைக்கும் எல்லாமே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. நான் டான்ஸ் ஆடும் போது பாக்குற பார்வையாளர்களுக்கு அது பிடிச்சா போதும். நீ பேசுறதெல்லாம் பார்க்கும் போது குறை சொல்றது போலயே இருக்கு. அதனால நீ என்கிட்ட எதுவும் பேசிக்க வேணாம். நீ முதல்ல ஒரு ரூம்க்கு போ. அங்க உன் கூட பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பசங்களும் இருப்பாங்கல்ல, அங்க போய் உட்காந்துக்கோ. என்ன பத்தின கவலை உனக்கு வேணாம். ரொம்ப தான் பேசுற, ஏதோ ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி உண்மையை சொல்ல வந்தா ரொம்ப தான் வீஞ்சிக்கிற. போ, எனக்கு ஒண்ணும் லாஸ் ஆக போறது இல்ல. பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கு. மேக்கப் யாரு உனக்கு போட்டு விட்டான்னு தெரியல. நான் தான் சொன்னே வேணி, எங்க அம்மா தான் போட்டு விட்டாங்க. பக்கத்துலதான் நிக்கிறாங்க, உன் கண்ணுக்கு தெரியல, அவங்க கிட்டே பேசு அப்படின்னு ஜெயா அவங்க ஃப்ரெண்ட பார்த்து சொல்லும் போது வேணி அப்பதான் ஜெயாவோட அம்மாவே பார்த்தா. அவங்க தான் கிட்ட கோவப்பட்டுருவாங்களோ திட்டிடுவாங்களோன்னு பயந்து வேணி அப்படியே பேக் அடிச்சு போயிட்டா. நான் சொன்னேன் இல்லம்மா, எப்ப பாரு இவ என்ன தப்பாவே புரிஞ்சு பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசிட்டு இருக்காமா. இவளை எப்படிமா திருத்துறது? ஜெயா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எல்லாரும் நம்மள பாராட்டணும், எல்லாரும் நம்மள புகழணும்னு அவசியமே இல்ல. அஞ்சு பேரிலும் ஒன்னாவா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் இந்த உலகத்துல ஒவ்வொரு விதம். அவங்களெல்லாம் அனுசரிச்சு போறதுலதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ற விதமே இருக்கு. உன் ஃப்ரெண்ட் அப்படி பேசினான்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. நீ பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடு. உன் பாட்டிய மனசுல நினைச்சுக்கோ. நல்லா பரதம் ஆடு. அம்மாவோட வாழ்த்துகள். அம்மா உன்னை எப்பவுமே வாழ்த்துவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாவே வாழ்த்துற. நீ நல்லா டான்ஸ் ஆடுவ பாரு அப்படின்னு ஜெயாவோட அம்மா பார்வதி சொல்லும் போது அப்பதான் அவளுக்கு நிம்மதியாவும் தைரியமாவும் இருந்துச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம் பாடல்களை தொடர்ந்து.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியில அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஜெயா பரதநாட்டியத்தை சிறப்பா ஆடின, தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்துல நாட்டிய பேரொளி பத்மினியம்மா ஆடின மாதிரி அவ்வளவு சூப்பரா ஆடின. பாட்டு வேற மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அவ்வளவுதான். மேடையில கரதோஷங்கள் நல்லா கேட்டுச்சு. பார்வையாளர்கள் எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க. பத்மினி அம்மா ஆடினதை விட இன்னும் சிறப்பா ஆடினா ஜெயா. ஆடி முடிச்சதும் பலத்த கரவழி, கடி, அபிநயம், முத்திரைன்னு எல்லாத்தையும் சூப்பரா பண்ண. பார்வதி அவங்க பொண்ணு நாட்டியம் ஆடும் போது அத போன்ல வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. விழா மேடையில ஜெயாக்கு நாட்டிய குமாரி அப்படின்ற சிறப்பு பட்டத்தை கொடுத்து பொன்னாட போத்தி ஒரு நினைவு பரிசும் கொடுத்தாங்க. பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த வேணிக்கு அப்பதான் புரிஞ்சு போச்சு, தப்பா ஒருத்தவங்களை எடை போட கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை இருந்தும் அது உனக்கு வராது, நீ பண்ண மாட்ட, நீ வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னால முடியும், நீ பண்ணுன்னு பாசிட்டிவா பேசணும்னு வேணி அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். மேடை விட்டு இறங்கி வந்ததும் ஜெயாவ வேணி அன்போட கட்டிப்பிடிச்சா. என்ன மன்னிச்சிரு ஜெயா, உன்னை நான் தப்பா புரிஞ்சு பேசிட்டேன். என் மனசுக்குள்ள இருந்த கெட்ட எண்ணெல்லாம் உனக்கு எல்லாரும் கைத்தட்டினாங்களே, அப்பவே காணாம போச்சு. யாரையும் தப்பா பேசக்கூடாது, யாரையும் மட்டும் தட்டக்கூடாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சு

எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பார்த்தப்போ தான் அம்மா டான்ஸ் ஆடுறது போலயே பார்வதிக்கே இருந்துச்சு. தான் அம்மாவோட நினைவுகள் அழியாம தன் பொண்ணோட ரூபத்துல இருக்கும்போது பார்வதிக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு மன நிம்மதியா இருந்துச்சு. காலங்கள் உருண்டோட ஜெயா இன்னும் நிறைய மேடைகள்ல ஏற ஆரம்பிச்சா. பரதநாட்டியத்துல அச்சு பதிச்சு முத்திர பதிக்கவும் ஆரம்பிச்சா. அவளோட திறமை உலகம் முழுக்க பரவிச்சு. இதே தன் ஃப்ரெண்டு சொன்னப்போ தனக்கு எந்த திறமையும் இல்ல, தன்னால முன்னேற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ஜெயா உட்படுத்திருந்தான்னா அவ இந்நேரத்துக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டா. எப்பவுமே திறமைன்றது நமக்குள்ளதான் இருக்கு. அந்த திறமையை நம்ம வெளிக்கொணர முயற்சி பண்ணணுமே ஒழிய அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்களால நம்ம அப்படி ஆயிடுவோமோ, இவங்களால நம்ம இப்படி ஆயிடுவோமோன்னு நம்மள நாமளே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள உட்படுத்திடக்கூடாது. எல்லாருக்கும் திறமை இருக்கு, அந்த திறமை நமக்குள்ளதான் இருக்கு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும் சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா என்றும்

0: சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: சோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:11.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையா 91.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றிகள். என் பேர் பிள்ளாப்பாளம் இருக்கேன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். இப்போ செல்லையில் நாங்கள் போன டைம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டைங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடக்கம் 2 தடக்கம் எப்படியும் ஏதாச்சும் எடுத்துடும். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா நம்ம ஒன்றும் அந்த டீசர்ட் கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கும்னு நாங்களும் கடல் ஓட்டினாட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இழக்கி முடித்தாச்சு. 7:30 நாங்கள் வலை இழப்போனோம். இழப்போனோம்னு பார்த்தா 6:30 வலை இழக்கி

0: ஐயா எடுத்து கிளம்பிடுச்சு காற்று. காற்று போய் எல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலை வேறு வலையை பிடிச்சி தான் ஆகணும். எப்படி அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் எப்படி நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு மலையை கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கையில் அங்கனாங்கன்னா இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் செய்யாது ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டையும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டு அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அதில் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீவு இருக்கிற நாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசியங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு. ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதாவது அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அலையை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்கில் இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாட்டி வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புல்லு அங்கனங்கன்னு ஏத்திரம் போட்டு தானே பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடி நம்ம இதுக்கு மேலே கிடையக்கூடாது. காற்று கடை சரியில்லை. அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தம்பி வணக்கம்ப்பா. என் பேரு செல்வகுமார். ஆனால் எல்லாரும் பசங்க போனால் என்னை தேவான்னு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் பண்ண தொழில் பழவில்லை. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்குறோம்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலையிலக்கிறதுலேருந்து கம்புதாங்கிறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவினோட அவன் தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் 2 பேரும் தான் போவோம்.

0: அங்கிட்டு தீவுக்கு இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுத்திக்கிட்டு போறது. அப்ப ஒரு சின்ன சுத்திக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடி வர, பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்கா இருந்துக்கடா வத்த சும்மா அமட்டு அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப நான் என்ன செய்யறேன், அமட்டாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், அந்த வத்த மேல பலவாயில இருந்து நடந்து வரேன், நடந்து வத்த பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்ப வந்து தவறி தண்ணியில விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு காரணம் என்ன என்னன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்குலாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனுஷன் நினைச்சா கூட எனக்கு இன்னும் அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைஞ்சாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை, மத்த பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிட்டு நீஞ்சியை கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு தவக்கமே தான். அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீங்கிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு 17 வயசு இருக்கு நடந்தது. என்ன ஒன்று காப்பாற்றிருக்கான், அவன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தா தான் வீட்டில் அவனாம் அடி வாங்குவான், அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை அனுப்பியிருப்பாப்புல, அது எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தான், அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயந்தேன். நன்றியப்பா.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன் லைட்ஹவுஸ் தெரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு வயதுக்கு கடலுக்கு போனேன். தூண்டிக்கு போனோமா, இறை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இறை பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இறை பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இறை மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம் சொல்லிட்டு இலக்கிட்டோம். இலக்கி முடிய அவ்வளோதான் காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ண தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீட் வச்சு போகிறோம். ஸ்பீட் வச்சா போட்டு ஓடைய மாட்டேங்குது. ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்ன தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கி எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு கம்ப எடுத்து கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும்போது நான் கயத்துக்கு அந்த சைடு நிற்கவும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதுலாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கைகாலும் ஓடலை, ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்துனா கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அதோட என்ன பண்ண, கயிறே பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கயத்தை பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல. கைகாலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு 4 ஆட்டம் தூக்கி விழுந்திருப்பேன். ஒரு 5 நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கைகாலெலாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் வரும் உள்ளக்க எத்தனை உள்ளக்கு ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன். போட்டு அமுக்கிட்டா அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்திலே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன், என் உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருங்க கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிட்டேன். நான் படுத்துட்டேன், கண்ணை முடியே இருந்தேன், அலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மிச்சமானால. அதோட எப்படியோ கரை வந்து சேரவும் வீட்டுக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் ஏன் கல்லானான்?

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

பாதையிலே காக்கையடா, அலைவதிலே கழுதையடா, காசில்லாத வேளையிலே கடவுளுக்கே பூதையடா. தந்திரத்தில் நரிகளடா, தண்டலத்தில் புலிகளடா, அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா.

பாதிவாயிருக்கும் முழநீளம் நாக்கிருக்கும் முதுகிலே கண்ணிருக்கும் மூளையிலே மண்ணிருக்கும்.

வனத்திலே விட்டுவிட்டால் மிருகமெல்லாம் வரவேற்கும். வனத்திலே விடுவதற்கு வால் மட்டும் இல்லையடா.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் எஃப்எம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுகிறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசுல என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து ஒரு 3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியாக்கரை சேதாப்பட்டினம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் ஒரு 3 மாதம் ஈஸ்டர் டேத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பழச்சி கொஞ்சம் வீராண்டி பட்டணம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிடுவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு ஒரு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். அந்த கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டி பட்டணம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9 மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9 மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பாமல்ல தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டணும். அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியாக்கரை போயிடுவோம். அதிலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டி பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்களோட ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம். 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியாக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டிட்டு மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: நீயே சொல்லு.

0: நீயே சொல்லு,
1: நடந்தது என்னவென்று நீயே சொல்லு, ரகசியம் தேர்ந்த கண்ணால் சொல்லு.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு,

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசுவோம்.
1: சொல்லிரா

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

Oh!

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இதயத்தில பொன்னான கன்னமா, சுவையதிலே மதுரசமா,

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துண்டனா.

இயேசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாரு, அப்பா வாழ்வது பொறுத்தாரு. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாரு, அப்பா வாழ்வது பொறுத்தாரு. வாடகை சோபா

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில்

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனியசூரி, எனக்கு வயசு 55. பாம்பன் சின்னப்பாளம். நான் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டோம். பிடிக்கையில் நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்கார் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க, அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்குள்ள மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியாது, இருப்ப முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கி ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில் திலாவி திலாவிற வத்தை அங்கே போட்டு வந்துட்டோம். கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு, ரொம்ப முடியலை, அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாற்றினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவலை ஆகலை, ரொம்ப வேதனை பண்ணிடுச்சு, காலு நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன். பிழைக்காது தானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரம் கூட்டிகிட்டு போனேன். மரம் கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு, மரம் முடியாமல் போயிடுச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போவையில் கரண்ட்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்ட்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு, நான் போயிட்டு வரேன், வளவு பிடிச்சிட்டு வரேன் போனவு, கரண்ட்டு கம்பி அந்து கிடஞ்சி கவனிக்கலை. கரண்ட் கம்பி மேலே காலை வச்சுட்டாங்க. கரண்ட்டு கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கும், சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்கு சித்தப்பா, இங்கே செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்து தான் போய் கிடந்தாரு. 5 மணிக்கு போனவு, 4 மணிக்கு போனவு, 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து அவங்க இருக்கையிலையும் போவேன். அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளைகளை 3 காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைனா வளையினா கிடக்குந்த வள உரம் ஏன் வளாதேன். பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இளைய நிலா பொழிகிறதே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 28 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆயிடுச்சு. இங்கே இருந்து வீட்டில் இருக்கோம், முதல் நாள் வீட்டில் இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயனை சும்மா கடலுக்கு போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து இருக்கான், நாங்கள் சம்மாட்டி வீட்டில் போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோடியாக்கரையில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து மாமன் தங்கச்சி மரத்துலேருந்து கிளம்பி போகிறோம். கிளம்பி போய் அங்கே போனால் பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டில் இருக்கிறான். அதோட வார நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு போய் எங்கன ஒரு கடை இருக்குது, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போக சொல்லிட்டு நிற்கிறான் என்னட்ட. அல்ல கொந்தொழிச்சு வேகமாக வந்துடுச்சு. அப்போது இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லங்களாம் கிடச்சிடா போடா, ஒரே வட்டமாக போடா அப்படின்னு சொல்லி சமாட்டி வந்தாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு, நான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி என்கிட்ட தான் வருது வந்துடுச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு தெரியல, அக்கா அக்கா சசிதாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வளைஞ்சு ஓடுது, அங்கே கடற்கார வழியை ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்கிறவங்க. இந்த பொம்பளை பற்றி விட்டது, இவங்க ரெண்டு பேரும் அப்பன் மயனு ஏற்று போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துடுச்சு. நிறைய கோயிலே மூன்றாப்பில் வந்துடுச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் மட்டும் அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையை ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டுனா தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனதும் அறிவுமே தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டுக்கு சும்மா மலத்தடி மாதிரி வரதாகணும்னு நான் இருந்தேன். பார்த்தா அப்புறம் சொல்லி கடவுள் முன்னு வருது, என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்கா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு பண்ணல, என்னையை தான் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரி இருக்கு, அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவத்தாடி எப்படியே ஒரு கொடூரம், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுதான் அந்த பிள்ளைகள. என் பச்சை பிள்ளை ஒரு பையன்லாம், 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போ தான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்களாம் வந்திருக்காங்க, அவங்க லாஞ்சி எடுத்து போட்டுருந்துருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளையெல்லாம் இப்படி மெதாந்து இப்படி வருது, கருத்து நிறையா நகைநட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையன்லாம் இறந்துட்டான், போஸ்ட்டு சாஞ்சு கடலுக்குள்ளே அந்த பையெல்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில் தான் அதுகள்லாம், இதுகள்லாம் மறு பழைப்பு பழைச்சி வந்தது இந்த இதுகள்லாம். மர ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிக்கிட்டு போடா வீட்டுக்கு அப்படிங்கிறோம், நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் கொடியாக இருந்தா. நன்றி நன்றிப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலையை பார்த்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.